0: கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க.
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8.

சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: ஒளியாக நீயே இருந்தால் இருளை பற்றி கவலையே பட தேவையில்லை. இன்னைக்கு புதன்கிழமை, வாரத்துடைய மைய பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யானா பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் சில நேரம் எல்லாமே இருட்டாக தெரியுங்க. எதை பார்த்தாலும் பிரச்சனை, இது எடுத்தாலும் குழப்பம், இது எடுத்தாலும் நல்லாவே வராது, சரிப்பட்டு வராது, அப்படி மாதிரி நிறைய டிமோட்டிவேஷன் தான் இருக்கும். நம்மளால் முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே எழ ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடவே கூடாது. இருட்டு எப்பவும் இருட்டாக மட்டுமே இருக்காது. ஒரு சின்ன வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இருட்டை தானாக போக்கிடும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே. நம்மக்கிட்ட திறமை இருக்குது, நம்மக்கிட்ட முயற்சி இருக்குது, நம்மக்கிட்ட நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பயம்? நம்ம என்ன செஞ்சாலும் சரி, நம்ம வந்துட்டு விடாமுயற்சியோடு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறைஞ்சி வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யானா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9778770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 9778770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே அடுத்தடுத்து வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே அடி மதுரை பக்கம் போகிற புள்ள தமிழ்நேசன் அவர்களுடையது அந்த சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு

0: புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் இன்றைக்கி வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஜாதி பத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 3,400 ரூபாய், இந்த வாரம் 3,450 ரூபாயாக விற்பனையாகிட்டுருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. வரத்து முடிஞ்சிருச்சு, அதே நேரம் விலையுமே வந்து உச்சத்தில் இருக்குது. ஜாதி பத்திரிக்காய் கிலோவுக்கு 560 ரூபாய்க்கும் ஜாதி பத்திரி பூ 350 ரூபாய்க்கும் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வரத்து குறைவாக இருக்கிறதுனால இந்த விலையை நீடிக்கும் அப்படி மாதிரி எதிர்பார்க்க

படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பட்டுக்கூடு இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 850 ரூபாய், இந்த வாரம் 880 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வரத்து குறைவாக இருக்குது, அதே நேரம் தேவை அதிகமாக இருக்கிறதுனால விலையுமே அதிகமாக இருக்குது. தரத்தை பொறுத்து கிலோவுக்கு 800 ரூபாயிலிருந்து 880 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னும், மழை பெய்து வரத்து அதிகமாக இருக்கிறதுனால விலை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம் இல்லையா கசகசா, அந்த கசகசா வந்துட்டு கடந்த வாரத்தில் 1345 ரூபாய், இந்த வாரம் 1350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வரத்து சீராக இருக்குது, ஆனால் விற்பனை மந்தமாக தான் இருக்குது. உயரக கசகசா கிலோவுக்கு 1450 ரூபாய்க்கும் நடுத்தர ரகம் 1350 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னும், இதே விலை தொடரும் அப்படின் மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 18 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 46 ரூபாய், பச்சை மிளகாய் 54 ரூபாய், கத்தரிக்காய் 46 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 44 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 38 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புஷ் அவரை 65 ரூபாய், கேரட் 85 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 55 ரூபாய், புவன் வாழை 55 ரூபாய், தேன் வாழை 55 ரூபாய், ரஸ்தாளி 65 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், கொய்யா 40 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றிருக்கு 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சங்கம் தான் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: கொடுக்கு பார்வையில என்ன கூறு போடுறியே,

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா ரமேஷ், ஃப்ரிட்ஜ்ல பழம் வச்சு பாத்துருக்கேன், காய் வச்சு பாத்துருக்கேன், நீ என்னடா உங்க அப்பாவோட பேர் எழுதி வச்சிருக்க?
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், எங்க அப்பாவோட பேர் கெட்டு போயிடக்கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம், சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
4: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
4: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
4: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
4: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
5: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ உங்களுக்கு கையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா. இப்போது ரசாயன நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பணிக்காக இப்போது காலி இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ராஷ்டிரிய ரசாயனம் மற்றும் உர நிறுவனத்தில் இப்போது காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பிரிவில் மொத்தமாக கெமிக்கலில் 32, எலக்ட்ரிக்கலில் 10, நிதியில் 10, மார்க்கெட்டிங்கில் 10, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 9, பாய்லரில் 6, ஐடியில் 5 அப்படின்னு மொத்தமாக 94 இடங்கள் காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், சிஏ, எம்பிஏ முடித்தவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை 2 முறை மூலமாக நடக்கப் போகுது. என்னென்ன அப்படின்னா ஆன்லைன் தேர்வு, அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு, இந்த 2 முறைகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய், பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 24/8/2026, அன்னைக்கு தான் கடைசி நாள். அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா rcfltd.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும், அவங்க வந்து அப்ளை பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யார் அவை இங்கே இருக்கா அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மின் அலுவலர்களுடைய மொபைல் எண்கள் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலம் மின்வட்டத்தில் அலுவலர்களுடைய மொபைல் எண்கள் நிர்வாக காரணங்களுக்காக இப்போ மாற்றப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி மேற்பார்வை பொறியாளர் 9280006960 அப்படிங்கிற இந்த நம்பர்லையும், செயற்பொறியாளர் பொது பிரிவில் 9280069580 அப்படிங்கிற இந்த நம்பர்லையும், நகர்கோட்டை செயற்பொறியாளர் 9280006950 கிழக்கு கோட்டை செயற்பொறியாளர் 9280006160 மேற்கு கோட்டை செயற்பொறியாளர் 9280006920 தெற்கு கோட்டை செயற்பொறியாளர் 9280006930 வாழப்பாடி கோட்டை செயற்பொறியாளர் 9280006950 கெங்கவல்லி கோட்டை செயற்பொறியாளர் 9280006970 எம்டிஆர் எம்ஆர்டி செயற்பொறியாளர் 9280006960 ஆகிய மொபைல் நம்பர்களில் நீங்கள் வந்துட்டு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்துட்டு அழைத்து உங்களுடைய சந்தேகங்கள் இல்லை உங்களோட குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சில சிறுவ நிர்வாக காரணங்களுக்காக இந்த மொபைல் எண்கள் மாற்றப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் வந்து கால் பண்ணி நினச்சிங்க.

இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வந்துட்டு தெரிவிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, அதாவது தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரத்திலும் வந்துட்டு பார்ப்போம் மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இல்லையா. அப்போது இப்படி எந்த மாற்றங்கள் வந்துட்டு இப்போ நிகழ்ந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,240 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 113,920 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,50,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு. அதே மாதிரி முட்டையோடைய விலை 5.40 காசுகள் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்குமே வந்துட்டு விற்பனையாகிட்டு. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது தங்கம் விலை மற்றும் வெள்ளியோடைய விலை அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கடந்த வாரங்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த வாரத்திலுமே வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தான் முட்டையோடைய விலையும் இருக்குது. பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே சூப்பரான ஒரு அப்படி தாங்க வந்திருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லை, ஈரோடு நாமக்கல் பகுதிகளிலுமே வந்துட்டு இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்துல சில இடங்கள்ல நேத்து மழை பெய்திருக்குது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவிட்டிருக்குது. அதனால இன்னைக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் சில இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் சில இடங்கள்லையுமே இன்னைக்கு மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வெயிலுமே வந்துட்டு சில இடங்களில் சதம் அடிச்சிருக்குது. தமிழகத்தில் நேற்று திருச்சியில் அதிகபட்சமாக 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 40.1 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வேலூர், நாமக்கல், பாளையங்கோட்டை, ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருத்தணி ஆகிய ஊர்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வெப்பம் பதிவாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் இன்றைக்கி நம்மளுடைய சேலத்துக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறதுனால நீங்களாம் வெளியே போகிறீங்க அப்படின்னா கொடையோ ரெயின் கோட்டோ சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே நேரத்தில் இப்போ மழை வருது அப்படின்னா நம்மளுடைய சேலம் மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, அதோடைய நீர்மட்டம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த வகையில் இப்போது நீர்மட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 82.98 அடியாகவும் நீரிருப்பு 44.99 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 12,243 கனஅடியாகவும் அணையிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீர் திறப்பு 2,000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகி 12,243 கனஅடியாக இப்போதைக்கு நீர் வரத்து இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 2,000 கனஅடியாக இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக தில்திலிப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போது முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழகத்தை சேர்ந்த பௌத்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நாக்பூர் தீட்சா பூமியில் விஜயதசமி அன்னைக்கு நடக்கக்கூடிய தர்மச்சக்கர பரிவர்த்தன திருவிழாவிற்கு புனித பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. அவங்களுக்கு 5,000 ரூபாய் மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தை தமிழக அரசு இப்போது செயல்படுத்திப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் பயன்பெறுவதற்காக மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் நீங்கள் விண்ணப்பத்தை பெறலாம் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா www.bcmbcmw.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாளுமே நவம்பர் 15 தேதி தான் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்காக அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. வர நவம்பர் 15 தான் கடைசி நாள். நீங்கள் வந்துட்டு சேலம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் நீங்கள் நேராக போயிட்டு நீங்கள் விண்ணப்பத்தை பெறலாம். அப்படி இல்லைன்னா www.bcmbcmw.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேயும் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த உங்களுக்காக இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை ஜங்ஷன், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம

நிலை எண்ணான 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் நம்மளோட பேரும் ஒருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் மார்டின் கார்ஜரோட குண்டு கொல்லி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உரு சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை அவர் திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு, இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துலேருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்து

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், டிவியில ஒரு குழந்தைய பார்த்தேன், அது திமிங்கலத்தோட பாலை குடிச்சு 100 கிலோ வெயிட் ஏறிச்சான்டா.
2: டேய், அது எப்படிடா? யாருடா அந்த குழந்தை?
1: அதுவா குட்டி திமிங்கலம்?
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா,
0: இப்போ நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன?
5: அதுவா காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
2: இப்போ நம்மளுடைய சேலம் பனமரத்துப்பட்டியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்குதுங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. பனமரத்துப்பட்டி வேளாண் துறையின் அட்மா திட்டத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு கூட்டம் அந்த பயிற்சி வந்துட்டு சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நேற்று வந்து நடந்திருக்குதுங்க. திட்ட ஒருங்கிணைப்பாளர் எல்நினோ பாதிப்புகளை கட்டுப்படுத்த குறுகிய பயிர் நிலப்போர்வை அமைத்தல் சொட்டு நீர் பாசனம் அமைத்தல் பற்றி விளக்கம் அளிச்சிருக்காரு. அதே மாதிரி உதவி விதை அலுவலர் அவர்கள் மானியத்தில் விதை பண்ணை அமைத்து பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தியிருக்காங்க. உதவி பேராசிரியர் அவர்கள் மானாவாரி பகுதிக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய சாகுபடி திட்டம், பயிர் சாகுபடி தொழில்நுட்பம், கறவை மாடு ஆடு கோழி மீன் வளர்த்தல் அதுக்கப்புறமா சாண எரிவாயு அதுக்கப்புறமா மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து விளக்கம் அளித்திருக்காங்க. அதே மாதிரி அட்மா வட்டார தொழில்நுட்ப மேலாளர், உதவி மேலாளர், உதவி வேளாண் அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த கூடுதலில் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க. இப்போ வந்து எலினோ காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதாவது தண்ணிலாம் வந்துட்டு அதிகமாக இருக்காது, மழை பெய்யறவுடைய அளவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். அதே மாதிரி கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், அதனால் வந்துட்டு நம்ம பயிர்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படுற அந்த பயிர்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம விவசாயம் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு சாகுபடி கிடைக்கும் இல்லையா. இது பற்றிலாம் வந்துட்டு நிறையவே வந்துட்டு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கங்காதரன் அவர்கள் வந்து புதுரோடு பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கங்காதரன் அண்ணா. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பரா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும், உங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண நினைச்சுங்க விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்த உங்களுக்காக ஏர் ஆனந்தன் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
3: हैं। प्रभा मावट त्रिकोणाचल का पकड़ बड़कमी ग्राम अंजुक 27,000 उदी सभी
4: पयिर காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: மறக்காமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்துருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் இன்றைக்கு மட்டும் இல்லாமல் நேற்றுமே வந்துட்டு நம்மளுடைய சேலத்தில் பல இடங்கள் வந்துட்டு மழை பெய்திருக்குதுங்க. முக்கியமாக ஏற்காட்டெலாம் வந்துட்டு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்திருக்குது. ஏற்காட்டில் நேற்று காலையில் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்குது. சாயங்காலம் 6:05 ஏற்காடு அது மற்றும் அதோட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்திருக்குது. நைட்டு 7:40 வரைக்குமே வந்துட்டு இந்த மழை கொட்டி தீர்த்திருக்குது. அதுக்கப்புறமா சற்று மணி நேரம் வந்துட்டு ஓய்வடைஞ்சு திரும்ப 8:05 மீண்டும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. முக்கிய சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடிருக்குது. இதனால இரவில் குளிருடைய தாக்கமே அதிகமாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் விவசாயிகளுமே வந்துட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் தொடர்ந்து அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுமே இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை பூக்கக்கூடிய பூ, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, நீல குறிஞ்சி மலர் அப்படிங்கிற இந்த பூ. இந்த பூ வந்துட்டு திண்டுக்கல் கொடைக்கானல் பகுதிகளில் பல்வேறு பகுதிகளிலுமே வந்துட்டு பூத்து குலுங்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் அப்படிங்கிறனால சுற்றுலா பயணிகளுமே அதை பார்க்கறதுக்காக ஆர்வமாக படை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4:00 to 6:00 பார்க்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு. அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் மாதிரியான பல விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4:00 to 6:00 வரைக்கும் குரு அவங்களோட. அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதை நம்மளை நிலை என்னான்னா 9887770107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான இட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, அரசு தேர்வில் வெற்றி பெற தேவை திறமையா விடாமுயற்சியா. அரசு தேர்வில் வெற்றி பெற தேவை திறமையா விடாமுயற்சியா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9887770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக பிளேசியுடைய தன்னாணி நாணய சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை KK98 மீனவர் கூட்டுறவு சங்கத்தை சார்ந்த மீனவர்கள் 15/9/2026 வரைக்குமே தங்களுடைய மீன்பிடி உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ளவும் மீன்பிடி உரிமத்தை புதுசாக வாங்குறதுக்காகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது பத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை நீர்த்தேக்க மீனவர்களுக்காக KK98 மீனவர் கூட்டுறவு விற்பனை சங்கமானது 1956 ஆரம்பிக்கப்பட்டு இப்போது வரைக்குமே 2016 உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. இதில் 2000 மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமம் வழங்கப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே மீன்பிடி உரிமங்கள் புதுப்பிக்கப்பட்டும் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போ மீனவர் கூட்டுறவு விற்பனை சங்கமானது அதோடைய துணை விதியின்படி சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் குள்ளவீரன்பட்டி, மூலக்காடு, மாசிலாப்பாளையம், நாவிதன் கொட்டாய், கீரைக்காரனூர், கூனாண்டியூர், நாட்டாமங்கலம், மாதையன்குட்டை, பன்னவாடி, தானம்பட்டி, ஆண்டிக்காரனூர், குள்ளனூர், காவேரிபுரம், கோட்டையூர், திப்பம்பட்டி, தெலுங்கனூர், வெள்ளக்கரட்டூர், வீரனூர், கோனூர், சேத்துக்குழி, கூத்தனூர், பள்ளிப்பட்டி, கூளையூர், புறையூர், பாலவாடி, வெடிக்காரனூர், மாங்கானூர், மாமரத்துப்பட்டி, மாமரத்துக்காடு, புதுவேலமங்கலம், தாளவாடி, செப்டிப்பட்டி, அதுக்கப்புறமா கோவிந்தப்பாடி, இருசா கவுண்டனூர், இந்த பகுதிகள் இடத்துலையுமே வந்துட்டு விவகார எல்லைகளாக வந்துட்டு கொண்டிருக்குது. இந்த சங்கத்தை சார்ந்த மீன்பிடி உரிமத்தை புதுப்பிக்காத மீனவர்கள் தங்களது மீன்பிடி உரிமத்தை புதுப்பிடவும் புதிய மீன்பிடி உரிமத்திற்காக அப்ளை பண்ணுறதுக்காகவும் சங்க விவகார எல்லைக்குட்பட்ட மீனவர்கள் தங்களது இருப்பிடச் சான்றிதழ்களோட 15/9/2026 அன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ளார மீனவ வளத்துறை உதவி மேட்டூர் அணை அலுவலகம், அதுக்கப்புறமா வந்துட்டு மேட்டூர் அணையை பார்க்க எதிரில் கொளத்தூர் ரோடு இந்த ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் வந்துட்டு புதுப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா 0429824445 அப்படிங்கிற இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்து தான் உங்களுக்காக ஜாரு முரளியின் BSP-உடைய காம்போவில் எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: வாகை சூடவா,
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்றைக்கி உங்களுக்காக சொல்கிறதுக்காக என்ன ரெடியாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதான். இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, அரசு தேர்வில் வெற்றி பெற தேவை திறமையா விடாமுயற்சியா. அரசு தேர்வில் வெற்றி பெற தேவை திறமையா விடாமுயற்சியா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதையுமே நம்மளுடைய நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்தியா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஆரியப்பட்டா. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்துல இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியில இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியில இருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம் இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், ராணி அக்கா தருமபுரியில இருந்துமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ், காவியா, ஜோஸ்வா, தினேஷ், மாரிமுத்து இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ள உறப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில் என்னங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு சூப்பரான ஒரு விளையாட்டு தான். நானும் பிரதீபாவும் நல்லா மூளையெல்லாம் கசக்கி யோசிச்சு கொண்டு வந்திருக்கோம். அப்படிதானே பிரதீபா?
2: அப்படிதான், அப்படிதான்.
1: சூப்பர். இன்னைக்கான விளையாட்டோட பேர் என்ன?
2: இன்னைக்கோட விளையாட்டோட பேர் என்னன்னா நம்பர்ஸ் வித் கலர்.
1: நம்பர்ஸ் வித் கலர். இங்கிலீஷ் பேர்லாம் வைக்காதீங்க, தமிழ் பேர் வைங்க.
2: நம்பரோட கலர்.
1: நம்பருங்கள் தான் இங்கிலீஷ் தாமா?
2: எண்களோட கலர்.
1: எண்களோட கலர். கலரும் இங்கிலீஷ் தாமா?
2: கலரு. எண்களோட நிறங்கள்.
1: இப்படி வைங்க மக்களை. இன்னைக்கு வந்து எண்களோட நிறங்கள் அப்படிங்கிற மாதிரி பெரிய பேரை வச்சிருக்காங்க பிரதீபா. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே காலை வணக்கம் மக்களே. இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளா, அசத்தலாம் நாளா, வேற லெவல் நாளா போகணும்னு சொல்லிக்கிறோம். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து எண்களோட கலர், எண்களோட நிறங்கள் அப்படிங்கிற பேரில் என்ன மாதிரி விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மூணு பழங்கள் இல்லை காய்கறிகள் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவேன். அந்த மூணு விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் சொல்லுவேன். அந்த ரெண்டாவதாக நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறதுக்கான கலரை நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, இன்னொரு டைம் சொல்கிறேன். உதாரணத்துக்கு மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு. மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு அப்படின்னு சொன்னால், ஆரஞ்சுன்னு சொல்கிறல்ல ஆரஞ்சு பழத்தோட கலர் என்னன்னு சொல்லணும். அதுவே அதுவே ஒன்றுன்னு சொன்னால் அப்படின்னா
3: மாதுளை.
1: சூப்பர்ண்ணா. உங்களுக்கான கலர் என்ன அப்படி, பழங்கள் என்ன அப்படின்னா, என்ன காலங்கத்தில் ரூல் ஆகுது. உங்களுக்கான பழங்கள் ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம். மூணு. ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம். மூணு.
3: மஞ்சள்.
1: மஞ்சள். ஒன்று.
3: சிகப்பு.
1: ஓகே, அடுத்த மூணு சொல்கிறேன். கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், முள்ளங்கி. ரெண்டு. மங்களபுரத்திலிருந்து நம்ம மாணிக்கம்மன் கால் பண்ணி சமய விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. கேட்டுட்டு இருக்க மக்கள், நீங்க யாராவது விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கான இந்த சூப்பரான விளையாட்டை விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான ஹேவாக் பிரதர்ஸோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு.

0: பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்கு அதை மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எழுந்திருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து, நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: பாக்கர் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம்னு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். எண்களின் நிறங்கள், அதாவது என்னோட நிறங்கள்னு நினைச்சுக்காதீங்க. நாங்க உங்களுக்கு மூணு பழங்களோ திங்ஸோ வெஜிடபிள்ஸோ ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அந்த மூணுல நீங்க வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு ஏதாவது ஒன்று நாங்க கேட்போம். அதுல என்ன கலர் இருக்கும், அந்த ஃப்ரூட் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லணும்.
1: சரி பிரதீபா, நீங்க சொன்னது வந்து எனக்கே வந்து பாதி தான் புரிஞ்சது. நாம ஒரு டைம் விளையாண்டு காட்டிடுவோம் மக்களுக்கு, அப்பதான் புரியும். நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கவா?
0: நான் கேக்குறேன்.
1: சரி கேளுங்க.
0: கேரட், தக்காளி, வெள்ளரிக்கா.
1: ஓகே.
0: ரெண்டு
1: சிவப்பு.
0: மூணு
1: பச்சை.
0: சூப்பர். இன்னும் வேற ஏதாவது கேக்குறேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி.
1: ஓகே.
0: ஒண்ணு
1: பிரவுன் கலர்.
0: மூணு
1: சிவப்பு. அதாவது நாங்க வந்து காய்கறி பழங்கள் வந்து மூணு சொல்லுவோம், அதுல நாங்க எண்கள் சொல்லுவோம், சொல்லிட்டு எண்கள் சொல்லுவோம். ரெண்டாவதா கேட்ட காய்கறியோட நிறம் என்ன, ஒன்னாவதா கேட்ட காய்கறியோட நிறம் என்னங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லணும். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: உங்களுக்கான
1: நிறம், முதல் நிறம், முதல் காய்கறிகள்
0: பச்சை மிளகாய், கேரட், கத்திரிக்காய்.
2: பச்சை மிளகாய், கேரட், தக்காளி.
1: ஆமா,
0: கத்திரிக்காய்.
1: கத்திரிக்காய் மூணு.
2: வெண்ணிறத்திலையும் இருக்கும், வந்து வேற கலர்லயும் இருக்கும்.
1: ஓகே, அடுத்து வேற கேக்குறேன்னா, பீட்ரூட், பீன்ஸ், காலிஃபிளவர். சரிங்களா, ஒன்னு
2: நன்றிங்க.
1: நன்றி. நம்ம திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி நான் கால் பண்ணி படப்படன்னு விளையாண்டாரு, சூப்பரா விளையாண்டீங்கண்ணா, ரொம்ப நன்றி. நான் நம்ம கூட விளையாண்டதுக்கு
0: மக்களே, நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கும் பிரதீபா மற்றும் திவ்.

0: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: மச்சான், டிவியில ஒரு குழந்தைய பார்த்தேன், அது திமிங்கலத்தோட பாலை குடிச்சு 100 கிலோ வெயிட் ஏறிச்சான்டா.
5: டேய், அது எப்படிடா? யாருடா அந்த குழந்தை?
4: அதுவா குட்டி திமிங்கலம்?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி நடந்திருக்கும். திவாகர் மற்றும்
4: பிரதீபா,
3: பிரதீபா ரெண்டு பேரும் வந்து ஜாலியா பேசிட்டு விளையாண்டுருக்கோம். இன்னைக்கு வந்து என்ன பேர்
4: அப்படின்னா
3: எண்களின் நிறங்கள் என்ற பெயர்.
4: இதை விட கஸ்தூரி என்ன சொன்னாங்களே, நிறத்தோட விளையாடுங்கள். அந்த
3: மாதிரி இந்த மாதிரி 108 பேர் வச்சு இன்னைக்கு ஒரு விளையாட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787701078, அதாவது 9787707008 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட திருப்பூர்ல இருந்து ஒரு அன்பான விளையாடுறதுக்காக காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் திவாகர் மற்றும் பிரதி இருவருக்கும் காலை வணக்கம்.
4: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கிறேன். நேரத்தை சொல்லணும்.
4: ஆமாண்ணா, விளையாடலாமாண்ணா?
5: தயார்.
4: உங்களுக்கான
5: சொல்றேன்,
4: கண்டிப்பாண்ணா. உங்களுக்கான விளையாட்டு முள்ளங்கி தக்காளி பீன்ஸ்.
5: முள்ளங்கி தக்காளி பீன்ஸ்
4: இன்னொன்னு கேக்குறேன், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பீட்ரூட். ஒண்ணு
5: பூசணிக்காய், மஞ்சள்,
4: பீட்ரூட். இது மூணு.
5: பீட்ரூட் சிவப்பு.
4: ஓகே, நான் வேற ஒன்னு கேக்குறேன், சோளம், கேரட், வெங்காயம். ஒண்ணு
5: சோளம் வெள்ளை நிறம்,
4: மூணு
5: வெங்காயம் சிவப்புங்க.
4: ஓகே அண்ணா, சூப்பரா விளையாண்டீங்கண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
3: மக்களை தொடர்ந்து இந்தங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறத்தோட அதாவது எண்களோட நிறங்களை நீங்கள் சொல்லணும். அதாவது எண்களோட நிறங்கள் இல்லை, நாங்கள் வந்து உங்களுக்கு மூணு பழங்களோ மூணு காய்கறிகளோ இல்லை மூணு திங்ஸ் ஏதாவது ஒன்று நாங்கள் சொல்லுவோம். அதில் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுன்னு கேட்போம். அந்த பழத்தோட நிறம் நீங்கள் சொல்லணும். பழம் பேர் சொல்லக்கூடாது, பழத்தோட நிறம் சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாத்தகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
1: வணக்கம்.
2: இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம் அம்மா, சூப்பரா இருக்கும். நாங்க
2: முட்டை
1: கோஸ், பீட்ரூட், கேரட், ரெண்டு
2: சிவப்பு,
1: மூணு
2: மூணு.
1: சூப்பர்.

0: பாட்டி சூப்பரா விளாண்டீங்க,
1: அருமையா நீ பாட்டி, ரொம்ப நன்றி.
2: நன்றி சாமி. அந்த குரல் கேட்டாதான் நல்லா இருக்குது.
1: ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப நன்றி.
2: நன்றி சாமி.
1: நன்றி பாட்டி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
0: பிரதீபாவுடன்.
1: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கோம். பிரதீபா மற்றும் திவாகர், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். எண்களின் நிறங்கள் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும். நான், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கீங்க?
1: சூப்பரா போயிட்டு இருக்கேன் நான், நல்லாவே. உங்களுக்கு?
2: எனக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு நம்ம ஊர்ல இன்னைக்கு கிளைமேட்லாம்?
1: நல்ல வெயில் தானா?
2: நான் வெயிலுலயும் பயங்கரமா வெயில் அடிக்குது பாப்பா, மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு.
1: கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா,
2: சூப்பர்ப்பா.
3: அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
2: உங்களுக்கான
3: முதல் மூணு காய்கறிகள் என்னன்னா முள்ளங்கி, தக்காளி, பீன்ஸ்.
2: முள்ளங்கி, தக்காளி, பீன்ஸ். ஓகே,
3: ஆமாங்கண்ணா.
2: வெள்ளை, ரெட் கலர்,
3: பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பீட்ரூட். ரெண்டு
2: வெள்ளரிக்காய்,

0: பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பீட்ரூட் சொன்னேன், அதுல வந்து ரெண்டு.
1: வெள்ளரிக்காய் வந்து கிரீன் கிரீன்.
0: ஓகேண்ணா. அடுத்து பட்டாணி, உருளைக்கிழங்கு, தக்காளி ஒன்று. பட்டாணி, உருளைக்கிழங்கு, தக்காளினா ஒன்று. பட்டாணி
1: இது கிரீன் கலர்.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா நீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
1: வேலையை
0: முடிச்சிட்டு ஈவினிங் சந்தைக்கு போய் பார்ட் டைம் ஜாப் பாக்குற மாதிரி சொல்லு.
1: உங்க
0: வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
1: ரொம்ப சந்தோஷப்பா, தேங்க்யூ. யோசிக்கிறீங்க அந்த கிரியேட்டிவ் டீம், நீங்களாவும் இருந்தாலும் சரி, அந்த டீம்ல உதவி செஞ்சாலும் சரி, அவங்க கிட்ட சொல்லுங்க இது சூப்பரா இருக்கு இந்த கேம் அப்படின்னு. எல்லாத்தோட உங்க மாடுலேஷன் அதை விட வேற லெவல்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி அண்ணா.
1: தேங்க்யூப்பா, இருவருக்கும் நன்றி.
0: நன்றி நன்றி அண்ணா, நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன்.
2: இப்போ நம்ம தொடர்ந்து என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும், எண்களின் நிறங்கள் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்க உங்களுக்கு மூணு பழங்களோ இல்ல வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சொல்லுவோம், அதுல நாங்க ஒன்னு ரெண்டு ஏதாவது கேட்போம், நீங்க அதுல இருக்க நிறத்தை சொல்லணும். அந்த கேம் விளையாடணும் நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி கூட சேர்ந்து விளையாடலாம். இப்போ உங்களுக்கு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும்
2: திவாகர். இன்னைக்கு நாம வந்து எண்களின் நிறங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல நீங்களே விளையாடணும்னா கால் பண்ணுங்க
1: 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா நீங்க விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் பிரதீபான், திவா.
2: வணக்கம், வணக்கம்.
3: எழிலரசி நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா? நேயர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா?
2: எல்லாருமே சூப்பரா இருக்கு. எழிலக்கா நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் திவான் பிரதீபா.
1: சூப்பர் சூப்பர் அக்கா. அக்கா நம்ம என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா?
3: எனக்கு காய்கறி பேர் சொல்வீங்க, மூணு இது சொல்வீங்க, அது நம்பர் ஒரு குடுக்கிற நம்பர்ல இருந்து எந்த காயோட நிறம் என்னன்னு சொல்லலாம்.
1: சூப்பர் அக்கா, விளையாடலாமாக்கா?
3: விளையாடலாமே.
1: ஓகேக்கா. வரமிளகாய், கேரட், கத்தரிக்காய். ரெண்டு. ஹலோ அக்கா. ஹலோ அக்கா, நீங்க பேசுறது கேக்கல.
2: இனிப்புல இறைஞ்சிருக்கீங்களா? வந்தாங்க அக்கா, டக்குன்னு கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லக்கா, கடைசி வரைக்கும் கேள்வி கேட்குற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டீங்க. திரும்ப இனிப்பு கிடைச்சதுன்னா மறக்காம கால் பண்ணுங்க மக்களை. இன்னைக்கு வந்து நம்ம எண்களின் நிறங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு மூணு காய்கறி இல்லை பழங்கள் சொல்லுவோம், அதை வச்சு நீங்கள் வந்து நாங்கள் உங்ககிட்ட நம்பர் கேட்போம், அதில் என்ன காய்கறி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறத்தை நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ உங்களுக்காக சூப்பரான அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து

செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல

இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்துல கட்டப்பட்டு அந்த மஞ்சு ரோட்டில் நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில் அந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவில் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துலேருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன் சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும் அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம் அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம், அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்களின் நிறங்கள் அந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு 3 பழங்கள் சொல்லுவோம், 3 பழங்களோ காய்கறிகளோ ஏதோ ஒன்று சொல்லுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் நம்பர் சொல்லுவோம், அந்த நம்பரில் இருக்க பழத்தோட நிறமை நீங்கள் சொல்லணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக மறுபடியும் ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம், மறுபடியும் வாய்ப்பு அளிப்பதற்கு மகிழ்ச்சியான வணக்கங்கள், நன்றிகள்.
5: நன்றி.
6: கட்டலாம்.
5: ஓகேக்கா, விளையாடலாமாக்கா?
6: விளையாடலாம்.
5: முள்ளங்கி, தக்காளி, பீன்ஸ். ரெண்டு.
6: சிவப்பு தக்காளி.
5: ஒன்று.
6: முள்ளங்கி, ஒயிட்டு, வெள்ளை அண்ட் சிவப்பு.
5: ஓகேக்கா. அடுத்து வரமிளகாய், கேரட், கத்தரிக்காய்.
6: ஒன்னு கத்தரிக்காய்.
5: சூப்பர் கா, ரொம்ப அருமையா
6: விளையாண்டீங்க.
5: எழிலரசி அக்கா ரொம்பவே சூப்பரா மறுபடியும் நம்ம கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டாங்க.
1: மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
5: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா,
5: எண்களின் நிறங்கள் அப்படின்ற கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த எண்களின் நிறங்களோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு 3 பழங்களோ காய்கறிகளோ ஏதோ ஒன்று

சொல்லுவோம். அதில் நம்பர் சொல்கிறப்ப அந்த நம்பரில் இருக்க பழத்தோட நிறத்தை நீங்கள் சொல்லணும். இந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7007-108 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், டிவியில ஒரு குழந்தைய பார்த்தேன், அது திமிங்கலத்தோட பாலை குடிச்சு 100 கிலோ வெயிட் ஏறிச்சான்டா.
2: டேய், அது எப்படிடா? யாருடா அந்த குழந்தை?
1: அதுவா குட்டி திமிங்கலம்?
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க
4: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
5: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
4: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
5: அம்மா, என்னதுமா இது?
4: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
5: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
4: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
5: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
4: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
6: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கும் திவாகர் மற்றும்
4: பிரதீபாவுடன்.
3: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன
4: விளையாட்டு பிரதீபா? என்ன விளையாட்டு அப்படின்னா
3: எண்களின் நிறங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. உங்களோட ஜாலியா விளையாண்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்ககிட்ட காய்கறி இல்ல பழங்கள் மூணு டக்குன்னு சொல்லுவோம். சொன்னதுக்கு அப்புறம் ஒன்னாவது கேட்ட காய்கறியோட நிறம் என்ன, இரண்டாவதா கேட்ட காய்கறியோட நிறம் என்ன அப்படிங்கறது கேட்போம். அதை நீங்க கரெக்டா என்கிட்ட சொல்லணும். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
4: ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ,
4: வணக்கம்.
3: வாழ்த்துக்கள், வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
3: சூப்பர். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். காலை சாப்பிட்டீங்களா? சூப்பர் ஆனந்தி அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
5: எண்களின் நிறங்கள்.

0: இப்ப நீங்க சொன்ன பேர் 1001வது பேரா நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரிங்க, விளையாண்டுலாமா? ஓகே, உங்களுக்கான காய்கறி கத்திரிக்காய், முட்டை கோஸ், கேரட். மூணு. ஓகே, ரெண்டு. ஓகே, அடுத்து பீட்ரூட், பீன்ஸ், கேரட். ஒன்று, ரெண்டு. சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா அன்றைக்கி, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி அக்கா. சேலத்துலேருந்து ஆனந்தி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு
2: மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க, கால் பண்ணுங்கள் 9787707078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு அழகான கிறுக்கி அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கும் பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
7: எண்களின் நிறங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட 3 காய்கறிகள் சொல்லுவோம். அந்த 3 காய்கறிகள் சொன்னதுக்கப்புறமா ஒரு எண் சொல்லுவோம். அந்த எண்ணில் இருக்கக்கூடிய காய்கறியோட நிறத்தை நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
6: ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் ராஜேஷ்கண்ணா, அண்ணா எப்படி இருக்கீங்க?
6: இருக்க பழத்தோட நிறம் நீங்க சொல்லணும். பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பீட்ரூட்.
7: ரெண்டு
8: வெள்ளரிக்காய் சொன்னீங்க. வெள்ளரிக்காய் பாத்தீங்கன்னா மச்சை.
6: ஓகேண்ணா.
7: அடுத்து ஒன்று
8: பூசணிக்காய், அது பார்த்தீங்கன்னா வெள்ளையிலேங்குது பச்சையிலேங்குது.
7: சரி சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அடுத்து கேட்குறேண்ணா, உருளைக்கிழங்கு, பட்டாணி, தக்காளி.
8: உருளைக்கிழங்கு
7: அடுத்து கேக்குறேன். மூணு

0: கத்திரிக்காய் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஊதா
1: ஊதா. ஆக்சுவலாக நான் கத்திரிக்காய் சொல்ல, தக்காளி சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா விளாண்டிங்கண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி அண்ணா, நன்றி. நம்ம ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமத்துலேருந்து கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு
2: மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாட நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டோம். என்ன விளையாட்டுன்னு
3: கேட்டீங்கன்னா அப்படின்னா என்ன எண்களின் நிறங்கள் அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த கேமோட ரூல்ஸ் நம்ம என்ன வச்சிருந்தோம்னா
2: உங்ககிட்ட ஒரு 3 காய்கறி இல்லை பழங்கள் சொல்லுவோம், அந்த சொல்லிட்டு நம்பர் சொல்லுவோம், அந்த நம்பரில் சொன்ன காய்கறியோட நிறம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எங்ககிட்ட கரெக்டாக சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேர்கள் கால் பண்ணி சூப்பராக அற்புதமாக உற்சாகமாக விளையாண்டு கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல வளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாங்கள் 2 பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்களை தான் நீங்கள்

0: ஃபோன் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களை அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
1: பிரதீபா.
0: நன்றி மக்களே.
1: நன்றி மக்களே.

நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மழையும் மலர்களும் அப்படின்றத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப கடற்கொஞ்சி மலர்கள் கடத்தக்கூடிய நறுமணம் இரவில் வீட்டுக்குள்ளாரையும் பரவுங்க. செயற்கை மனமூட்டிகள் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈடாகாதுன்னு சொல்லலாம். மரத்தின் கீழும் வீட்டு சுவரின் பக்கத்திலையும் கொட்டி கிடக்கக்கூடிய மலர்கள் காஞ்சி செதையிற வரைக்கும் அதை வந்து சுத்தம் செய்ய வேண்டியதா இருக்கும். துளிர்க்கக்கூடிய காலம்னு சொல்லும் போது பொன்னரளி மரமும் அளவின்றி பூக்களை சுரியும். பச்சை இலைகளுக்கு இடையில ஒளிரக்கூடிய மஞ்சள் வண்ண மலர்கள் பேரழகுன்னு சொல்லலாம். சில நாட்கள் மலர்கள் உதிர்ந்து கீழே பரவி இருக்கக்கூடிய பசும்புல்ல பாய் விரிக்கும்னு சொல்லலாம். தேன்சிட்டு பூஞ்சிட்டு வண்டுகள் வண்ணத்து பூச்சிகள் தேனீக்கள் இது எல்லாமே மலர்களை நாடி வரும். முள்முருங்கை மலர்கள் ரொம்பவே அழகானது. இலைகளே இல்லாம மொட்டையா நிற்கும் மரத்துல மலரும் செந்நிற மலர்கள் ரொம்ப அழகுன்னு சொல்லலாம். பிப்ரவரி மாதத்துல இது வந்து மலருது. இந்த மலர்கள் புரசு மரத்தின் மலர்களை கொஞ்சமா நினைவூட்டும்னு சொல்லலாம். இந்த மரத்துல வேப்ப மரங்களோட இலைகள் முழுக்க காஞ்சி உதிர்ந்துட்டு இருக்கு. மாசி மாதத்துலதான் பெரும்பாலான மரங்கள் துளிர்க்கும். இலையுதிர் காலத்துல புது வீட்டுக்கு குடிபெயராம மரங்கள் துளிர்விடும். மாசி மாதமே குடிப்புக ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை ஊர் பெயர்கள்ல நிலவுது. அப்பதாங்க மரங்கள் தளிர்ப்பதை போல வாழ்வும் தளிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். பங்குனி மாதத்துல வேப்பம்பூக்கள் வந்துரும். அதன் மனமும் தனித்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பதான் தேனீக்களோட இசை இடைவிடாம கேட்டுட்டே இருக்கும். அதிகாலையிலிருந்து இரவு தொடங்கும் வரைக்கும் இசை வந்து நீளும். வேப்பம் பூவோட தேனு மருத்துவ குணம் நிரம்பனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மராட்டிய மாநிலம் சாங்கிலியில் எங்களோட மருமகனின் பிறந்த வீட்டில இருந்து ராமபானம் செடிய பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அந்த மலரோட மனத்தை நாங்க சின்னவங்களா இருந்தப்ப இருந்தே முகர்ந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அதை எங்களோட பகுதியில எங்குமே நாங்க பாக்கலன்னு சொல்றாங்க. அதனாலதான் சாங்கிலியில அதை பார்த்ததுமே மகிழ்ச்சியோட எடுத்துட்டு வந்துட்டு வளர்த்தோம்னு சொல்றாங்க. அந்த கொடி இப்ப பெருசா படர்ந்து அப்பப்ப மலர்ந்து மனத்தை பரப்புது. அது மாலையில தாங்க மலரும். அதனால இரவும் முழுவதுமே அதனுடைய மனம் வீட்டுக்குள்ளார நிரம்பிரும். புன்னை மலர்களும் நல்ல மனம் தரக்கூடியது. 2016 நேர்ந்த கடும் வறட்சியில புன்னை மரங்கள் எல்லாமே காஞ்ச நிகழ்வு இன்னும் கூட மனச வருத்தமடைய செய்துன்னு சொல்லலாம். வேற எங்கேயோ பார்த்த அதை பெருசா விரும்பினதுனால அதுல 10 மர கன்றுகள் வாங்கி நட்டிருந்தோம்னு சொல்றாங்க. அது வறட்சிய தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தெரியாம செஞ்ச தவறுக்கு கிடைச்ச தண்டனை அப்படின்ற மனச நாங்க வந்து தேற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க மழையும் மலர்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: ஏண்டா ஆனந்த், உன்னை சுத்தி கொஞ்சம் பாரு. அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காதல் கல்யாணம்னு சும்மா லைஃபை என்ஜாய் பண்றான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா? இல்லை இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதுலாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் முல்லைமாறன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மைக்ரோ கிரீன்ஸ் எந்த மாதிரி போடணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒன்னு வந்து சீடு முளைப்பு கட்டினது, இதுலயே லைனா இருக்கும் பாருங்க முளைப்பு. அதாவது ஒரு 2-3 நாள்ல நம்ம வந்து முளைப்பு கட்டது உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு, குறைஞ்சபட்சம் ஒரு 12 மணி நேரம் விதைகளை வந்து ஊற வைக்கிற கூடிய விதைகள் மட்டும், அந்த ஹார்டு கோட்டிங்குவாங்க அதை மட்டும் ஒரு 12 மணி நேரம் ஊற வைப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இறுக்கி கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 நாள் இருட்டுல வைப்பாங்க. இதுதான் அதாவது அதுக்கு என்னன்னா, அந்த பிரேக் ஆகிறது, டார்மன்சி பிரேக் ஆகிறது ஹீட் தேவைப்படும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, கட்டி பொங்க விட்டுருவாங்க, இல்லாட்டினா பானையில போட்டு வச்சிருவாங்க. அது வந்து கொஞ்சம் ஹீட் வேணும், ஹீட்னால ஜெர்மினேட் ஆயிடும். ஜெர்மினேட் ஆனாங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரே இருக்கும் க்ரோயிங் ட்ரே, இதன் மேல கொக்கோ பிட் போட்டுட்டு மேல வந்து மூடி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேல ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்கவுட்டிங், ஸ்கவுட்டிங்னா அமெரிக்காவில பாத்தீங்கன்னா சாப்பிட்டாங்க. நம்ம நாட்டுல என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாசம் இருக்கும், ஆடி மாசத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, அம்மனுக்கு வந்து முளைப்பாறு எடுப்பாங்க. முளைப்பாறு எதுக்கோசம் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு எடுக்கிறாங்க சரிங்களா, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் அந்த விலைகள்லாம், இப்ப வந்து முளைப்பு தன்மை இருக்குதா அப்படிங்கிறது தான் இந்த முளைப்பாறு கட்டி அதை வந்து அம்மனுக்கு வந்து வழிபடுவாங்க. அதுக்கடுத்துதான் என்ன பண்ணுவாங்க, வயல்ல போய் விதைப்பாங்க. அதுதான் ஒரு நம்மளோட நம்ம வந்து கல்ச்சரா பண்ணணும், ட்ரெடிஷனலா. அமெரிக்காரங்க வந்து அதை வந்து ஃபுட்டா எடுத்துட்டாங்க. அந்த டெக்கரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, சாப்பிட்டு பார்த்தாங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னே அதுலயும் வந்து அனலைஸ் பண்ணவொன்னு, சீடு அதாவது முழு பிளான்ட விட ஒரு 4-5 மடங்கு வந்து இதுல வந்து நியூட்ரியன் கண்டென்ட், அதே மாதிரி என்சைம்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இது நியூட்ரியன்ட் எல்லாமே, கரோட்டின் அதே மாதிரி அல்காய்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த இரு விதைகளை விரிஞ்சிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து 2 லீவ்ஸ் சொன்னாங்க, 2 லீவ்ஸ் வரும், அதுதான் கரெக்டான மைக்ரோ கிரீன் டேஜ் அப்படின்வாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தான் அந்த நுண்ணிலைகள்னு வரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பேபி கிரீன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முழுமையா வளர்ச்சி அடைந்த பிளான்ட்ஸ் அப்படின்வாங்க. 4 நிலைகள் இருக்கு இதுல.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மைக்ரோ கிரீன்ஸ் எந்த மாதிரி உணவா பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், டிவியில ஒரு குழந்தைய பார்த்தேன், அது திமிங்கலத்தோட பாலை குடிச்சு 100 கிலோ வெயிட் ஏறிச்சான்டா.
2: டேய், அது எப்படிடா? யாருடா அந்த குழந்தை?
1: அதுவா குட்டி திமிங்கலம்?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமே.

0: வாங்கிட்டு வந்தேன்.
1: இதுல என்ன பிரச்சனை?
2: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
1: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
2: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும். அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
3: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம். நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் வட்டாரம் மேட்டுப்பட்டி தாதனூர் வட்டேரி காட்டுல இருந்து கோபாலையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப களைக்கொல்லி எந்த அளவுக்கு கலந்து போடணும் அப்படின்னும், அதனால பூச்சி கட்டுப்பாடு எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: களைக்கொல்லி போடும்போது 3/4 மூட்டை 35 கிலோ யூரியாவில களைக்கொல்லி கலந்து நாங்க போட்டுவோம். அது போடும்போது இப்படி நீங்க போடுறதால என்ன ஆகுதுன்னா, களையும் கண்ட்ரோல் ஆகுது. எடுத்த உடனே பயிர் நட்ட பயிரும் சோர்வடையாம உடனடியா பச்சு பிடிச்சி நம்ம வந்து திரும்ப வந்து மருதாம்பு அடிக்க ஏதுவா அது அமையுது. அதே மாதிரி இந்த 15வது நாள் நம்ம போது 3வது நாள் முடிச்சிட்டோம்னா 15வது நாள் யூரியா வேப்பம் பண்ணாங்க, 1/2 மூட்டை யூரியா 10 கிலோ வேப்பம் பண்ணாங்க. முதல் நாள் வந்து கலந்து வச்சு 15வது நாள் போடணும். இது எல்லாமே இன்னொன்னு, இந்த நெல்ல பொறுத்த அளவுக்கு இன்னொரு இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த உரமா இருந்தாலும் பராமரிப்பா இருந்தாலும் அதோட வளர்ச்சியா இருந்தாலும் 35 நட்ட நாள்ல இருந்து 35 நாளுக்குள்ள எல்லா பராமரிப்பும் படணும். அதுக்கு மேல நம்ம கூடிய படக்கூடியது பாடுகள் அனைத்துமே ஒரு 10% மட்டும்தான் சோதிக்கமா தவிர அதுக்கு மேல சோதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்ப அதே மாதிரி அதுக்காக என்ன பண்ணா, 1/3 நாள் போட்டுட்டோம், அதுக்கு 15வது நாள் போட்டுட்டோம் களை வெட்டும் போது. களை வெட்டி முடிஞ்சு அதுக்கு ஒரு நாள் தான், ஒரு 1 வாரம் கழிச்சு அதுல களை போறோம். நம்ம வந்து டிஏபி கலந்துக்கலாம், அல்லது 10/26 கலந்துக்கலாம், அதுல 16/16 கலந்துக்கலாம். இதுல ஏதாவது ஒரு உரத்தையும் யூரியா வேப்பம் பண்ணாக்கு இத கலந்து நாம போடணும். அதுக்கு அடுத்தது இப்ப நீர் மேலாண்மை, நீர் மேலாண்மையை பொறுத்த அளவுக்கு நார்மலா நீர் மேலாண்மை இருக்கணும். பூச்சி மேலாண்மையை பொறுத்த அளவுக்கு இல்ல, நெல்லை பொறுத்த அளவுக்கு மீன் அமிலம் அடிப்பது மிக மிக அவசியம். அப்படி அடிச்சுன்னா பக்கப்பணிப்பு அதிகரிக்கும், பசுமை மாறாம இருக்கும். உரத்தை விட இதோடைய அளவு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 800 மில்லி அல்லது ஒரு டேங்க் 100 மில்லி அல்லது 75 மில்லி கண்டிப்பா அதுல போட்டு அடிக்கணும். அது மட்டும் இல்லாம மருந்து அடிக்கும் போது மல்லாட்ட எண்ணெய், இதுல வந்து இன்னொன்னு, இதுல மல்லாட்ட எண்ணெய் மல்லாட்ட வந்து புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு நெல்லுல கண்டிப்பாக போட வேணும். இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு தடவை ஒரு ஏக்கருக்கு 15 கிலோ வந்து 10 கிலோ மல்லாட்ட புண்ணாக்கு அல்லது ஒரு 5 கிலோ வேப்பம் புண்ணாக்க உரத்தோட கலந்து போறது மிக மிக சிறந்தது.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க. இப்ப நீர் மேலாண்மை, மீன் அமிலம் அடிக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள், யாராவது நெல் விவசாயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய பிரணீதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப முருங்கை கீரையில இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதற்கு அடுத்தபடியான முக்கிய கீரை வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச கீரை வந்து பார்த்தோம்னா முருங்கை. முருங்கையில வந்து இருக்கக்கூடிய சத்துக்களை பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதுல வந்து நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி இருக்குது. வைட்டமின் பில வந்து தயமின், ரிபோஃப்ளாவின், நியாசின், அப்புறம் B6, வைட்டமின் ஃபோலேட் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. இதை தவிர தாதுக்கள்ல மெக்னீசியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் மற்றும் துத்தநாகம் போன்றவை நிறைஞ்சிருக்குது. இது என்னென்ன நற்குணம் முருங்கைகள் கொண்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்மளோட வயிற்றுல ஏற்படக்கூடிய எல்லா விதமான வயிற்று உபாதைகள், அதிகப்படியான சூடு, உடம்புல ஏற்படக்கூடிய சூடு, இதற்கெல்லாமே வந்து ஒரு அருமருந்தா இருக்குது. இதுல குயர்சட்டின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது ஆக்சிடென்ட் தடுப்பான செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இருக்குது. அது வந்து உடம்புல நம்மளோட பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை மட்டுப்படுத்துது. நம்ம ரத்தத்துல இருந்து சர்க்கரையோட அளவு வந்து குறைக்கும். அப்புறம் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான இந்த கொழுப்பு குறைக்கிறதுக்கு உதவுது. அப்புறம் நம்மளோட கல்லீரல், கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறம் வேண்டாத அதிகமான சில வகையான நச்சு பொருட்கள், உதாரணமா ஆர்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வேதிப்பொருட்கள், அதெல்லாம் இந்த உடம்புல சேர்ந்ததுன்னா அவற்றையெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த முருங்கை இலையை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கப்புறமா சிறந்த மலமிளக்கியாகவும் நம்மளோட உடம்பு வந்து அதிகமா உடம்புக்கு வந்து எடை கூடாம இருக்கிறதுக்கும் அதிகமாக வந்து பயன்படுத்து உடம்புல வேண்டாத கழிவுகள், நச்சு கழிவுகள் சேர்ந்திருந்தாலும் அதையும் அது வந்து நீக்கிட்டு வரும். முருங்கை வந்து அகத்தியை போலவேதான் விதை மூலமாவும் வளர்க்கலாம். பல்லாண்டு வளர்க்கக்கூடிய முருங்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வெட்டுக்குச்சிகள் மூலமா தான் பயிர் பெருக்கம் வந்து செஞ்சுட்டு வரும். நல்ல பெரிய தொட்டியை எடுத்து அந்த வெட்டுக்குச்சிகளை வச்சுட்டு நமக்கு இடம் இல்லாத போது நம்ம மாடியிலோ அல்லது வேற எங்கேயாவது இடம் இருக்கிற இடத்துல நம்ம வச்சு இந்த முருங்கை மரத்தை வளர்த்துட்டு வரலாம். இதுவும் ஒரு 6-7 மாதம் ஆன பின்னாடி அந்த இலைகள் நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த பறிச்சு உபயோகப்படுத்தலாம். இதை தவிர முருங்கையோட காய்களையும் நம்ம பறிச்சு உபயோகப்படுத்திட்டு வரலாம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப முருங்கைய எந்த மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள் யாராவது உங்க காட்டுல இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த முருங்கை சாகுபடிய நீங்க நல்ல முறையில சாகுபடி செய்யலாம் அப்படின்றதுதான் எல்லாத்தோட கருத்தாவும் இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப நார் சத்து மிக்க உணவுகளை எந்த மாதிரி சாப்பிடுறது உடலுக்கு எந்த மாதிரி நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு சில சமூக ஊடகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நார் சத்து இருக்கக்கூடிய உணவு பத்தி அதிகப்படியா வந்து விவாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா நார் சத்து மிக்க உணவு முறை உண்மையாலுமே நல்லதா இல்லனா மிகைப்படுத்தி

பலப்படுதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடணும். பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், முழு தானியங்கள், விதைகள், கொட்டைகள், இது எல்லாமே நார் சத்து நிறைஞ்ச உணவுகள். இதுல கரையக்கூடிய நார் சத்து மற்றும் கரையாத நார் சத்து அப்படின்னு சொல்லிட்டு உணவு நார் சத்து ரெண்டு வகைப்படுது. உதாரணத்துக்கு ஓட்ஸ், ஆப்பிள், பீன்ஸ், இது எல்லாமே கரையக்கூடிய நார் சத்து. இந்த உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணீர்ல கரைஞ்சி ஜெல் போன்ற பொருளா மாறி ரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுறதா NCPI ஆய்வறிக்கை சொல்லியிருக்குங்க. கோதுமை, முழு தானியங்கள், காய்கறிகள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கரையாத நார் சத்துக்கள். இந்த கரையாத நார் சத்துக்கள் சாப்பிட்ட உடனே தண்ணீர்ல கரையாம மலத்தின் கனத்தை அதிகரிச்சு கழிவுகளை சீக்கிரமாவே வெளியேற்ற உதவுறதா ஆய்வறிக்கை சொல்லுதுங்க. ஆனா உணவு நார் சத்து குறிச்சு இதுவரைக்கும் சரியான வரையறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க தேசிய மருத்துவ நூலகம் சொல்லியிருக்காங்க. உணவு நார் சத்துக்கு நீண்ட வரலாறு இருக்கிறதாவும் இந்த சொல் முதன் முதல்ல ஹிப்ஸ்லி என்பவரால உருவாக்கப்பட்டதாகவும் உணவு நார் சத்தை தாவர செல் சுவரை உருவாக்கக்கூடிய செரிக்க முடியாத கூறுகள் அப்படின்னும் வரையறுத்ததாகவும் அமெரிக்க தேசிய மருத்துவ நூலகம் குறிப்பிடுது. இந்த வரையறை பல திருத்தங்களுக்கும் உள்ளாகியிருக்கு. தாவரவியல் நிபுணர்கள் நார் சத்தை தாவர உறுப்புகளின் ஒரு பகுதியா வரையறுக்கிறாங்க. வேதியியல் ஆய்வாளர்கள் அதை வேதிம சேர்மங்களோட ஒரு தொகுப்பா கருதுறாங்க. நுகர்வோர் அதை மனித ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் பொருளா பாக்குறாங்க. திடீர்னு உணவுகள்ல நார் சத்துக்களை அதிக அளவு சேர்த்துக்கிறது வயிற்றுப்போக்கு, வாயு, வயிற்று வலி மற்றும் பொதுவான குடல் சார் சௌகரியம் இல்லாத நிலையை ஏற்படுத்தலாம். குறிப்பா எளிதில காய்ச்சக்கூடிய கரையக்கூடிய நார் சத்துக்கள் இந்த விளைவுகள் அதிகமா உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு NCPI கூறுது. அதனால நார் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளின் உட்கொள்ளல சீரான முறையில மெதுவா அதிகரிக்கிறது. குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்றும் ஜீரண அமைப்பு அதுக்கு பழக உதவியா இருக்கு. அதோட போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா தண்ணீர் நார் சத்தை குடல்கள்ல சுலபமா நகர்த்த உதவுறதோட மலச்சிக்கலையும் தடுப்பதா NCPI குறிப்பிடுது. ஒருவர் தன்னுடைய நார் சத்து உட்கொள்ளல சில நாட்களுக்கு ஒரு தடவை 2-3 கிராம் வரை அப்படின்ற அளவுல மெதுவா அதிகரிக்கணும். அதே நேரம் உடல் எப்படி எதிர்வினை ஆற்றுது அப்படின்றத கவனிச்சு தேவையான மாற்றங்களை செய்யணும். இதனால அசௌகரியங்களை குறைத்து சரியான அளவு நார் சத்தை அடைய உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வறிக்கை சுட்டி காட்டுது. என்னங்க இந்த நார் சத்து உணவுகளை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, ரெண்டு பிசினஸ் ஒரே நேரத்துல சூப்பரா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினர் கலைச்செல்வன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரு கூட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். சார்
2: வணக்கம்.
1: சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
2: நான் வந்துட்டு எலைட் பிரியாணி கேட்டரிங் அப்படின்ற ஒரு கேட்டரிங் வச்சிருக்கேன். கூட ஜயான் ஹால் டு சேலம் மாவட்டத்தில் காந்தி ஸ்டேடியம் எதிரில் ஒரு மினி ஹால் பேங்கட் ஹால் வச்சுருக்கேன். நான் வந்துட்டு என்ன பற்றி சொல்ல வேணும்னா முடிச்சிருக்கேன், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் முடித்தேன்.
1: ஓகே ஓகே சார். சார் இதை தாண்டி வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா சார் நீங்கள்?
2: மரக்கடை சேலம் சீத்தாராம் ரோட்டில் கனகத்தம்மனுக்கு அப்படின்ற பேரில் மரக்கடை வச்சுருந்தோம். அதில் வந்துட்டு மக்களுக்கு தேவையான ஓடு மூங்கில் சவுக்கு இந்த மாதிரி மரங்களை விற்பனை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய தந்தையார் இறப்பிற்கு பின்னால் நான் என்னுடைய காலேஜ் முடிச்சுட்டு அப்புறப்போ எனக்கு பிஎஸ்சி முடிச்சிருந்தேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சீட் கிடச்சிது. அந்த டைமில் அப்பா இறந்த பின்னாடி அந்த வியாபாரத்தை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டு அந்த வியாபாரத்தை தொடர்ந்து நடத்திட்டு வந்தோம். அந்த கொரோனாவுக்கு பின்னாடி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு யோசித்தோம். ஏன்னா ஒரு 50 வருட காலம் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு நல்லா சிறப்பாக தான் நடந்துச்சு. கொரோனாவுக்கு பின்னாடி பெரிய திருப்பு முனை பல இடத்துல ஏற்பட்டுச்சு. அதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த ஜியான் கால் அப்படின்ற ஒரு கட்டடத்தை பேங்கட் கால நாங்கள் கட்டணும்.
1: கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொரோனாவுக்கு பின்னாடி ஒரு திருப்பு முனை எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்குது. அதே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே சார். சார் நீங்கள் இந்த ஜியோன் ஹால் கட்டினதுக்கு காரணம் என்ன சார்?
2: அதில் வந்துட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் 25 முதல் 200 பேருக்கு தகுந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்குறோம்.
1: கண்டிப்பாக சார். சார் அதே நேரத்தில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு சீட் கிடச்சிச்சு, ஆனால் நான் போகலன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது சாதாரண படிப்பே கிடையாது. அதிலலாம் சீட்டு கிடைக்கணும்னா ரொம்ப வந்து நம்ம கஷ்டப்படணும். அது வந்து உங்களுக்கு கிடைச்சோம், நீங்கள் வந்து போகாததுக்கு காரணம் என்ன சார்?
2: பண்ண முடியல என்ன காரணம்னா அதை

0: அப்படியே கேரி ஓவர் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. கூட பிறந்தவங்க 5 பேர். ஸோ நான் வந்துட்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்ததுனால அப்பாவும் இறக்குறாரு, நான் அதை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவங்க முழுசாக நான் தான் இது பண்ணிட்டுருந்தேன்.
1: ஓகே ஓகே சார், கேட்குறதுக்கே இன்ஸ்பிரேஷனாக இருக்குது சார். அதே நேரத்தில் இப்போது அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சோம், அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தோணியிருக்கா?
0: நிச்சயமாக அதெல்லாம் வந்துட்டு ஃப்ளைட்டு பார்க்குறப்பல இப்படி ஞாபகம் வரதான் செய்யுது. இருந்தாலும் வந்துட்டு இது இந்த இது ஒரு அதுக்கு ஒரு மாற்று இதாக வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுலேயும் நிறைவான சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. ஹால்லையும் சரி கேட்ரிங்லையும் சரி ரெண்டுலேயுமே அது நிறைவான சந்தோஷம் எங்களுக்கு இருந்துட்டுருக்கு.
1: கண்டிப்பாக சார், பிடிச்ச வேலையை செஞ்சால் மனசு நிறைவாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது. ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் கலைசெல்வன் சார் கூட பேசலாம். இணைஞ்சிருங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட.

0: ராஜீவ் டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 5 ரூபாய்.

ஊர்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகியின் நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை அவர் திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு, இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த நாலு ஐந்து ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில இந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970ஆம் வருஷத்துல இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்க இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம், அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தொழிலதிபர் கலைசெல்வன் சார் தான் இணைஞ்சு அவரோட வாழ்க்கை பயணத்துல நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. தொடர்ந்து அவர் கூட பேசலாம். சார், இப்ப வரைக்கும் உங்களுக்கு இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் யார் சப்போர்ட்டிவா இருக்காங்க சார்?
3: என்னுடைய மனைவி சொல்லலாம். என்ன காரணம்னா, அவங்க தான் வந்துட்டு இந்த கேட்டரிங்கை எங்களுக்கு ஊக்கப்படுத்தி சொன்னாங்க. இது மாதிரி ஹால் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இது மாதிரி பண்ணால் மக்களுக்கு பயன்படணுமே, அதாவது பொதுமக்களுக்கு. அங்கங்கே சின்ன சின்ன மீட்டிங்கெலாம் தரமாட்டேன்றாங்க சில இடத்துங்களில். 20 பேர்த்துக்கு மீட்டிங் ஹால் வேணுனாக்க அவங்க தரமாட்டாங்க. நாங்கள் தரோம். இந்த மன நிறைவு தான். ஒரு நல்ல பெரிய நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்தி சின்ன நிகழ்ச்சிகள், அதே மாதிரி அவங்களுக்கு தேவைன்னா ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம்.
1: ஓகே ஓகே சார், சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம். அதே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க சார். அதே போல் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த கஷ்டமான நாட்கள் அதெல்லாம் இருந்திருக்கா சார்?
3: மிக நிறைய இருந்துச்சு. போட்டிகள் இருந்துச்சு, இருந்தாலும் அதை

0: சாப்பிட்டீங்களா வந்துட்டு ஒரு ஃபுட்டு போகுதுன்னு சொன்னாக்க இல்லை மனநிறைவு தான் முக்கியம். எதை கொடுத்தோம் பணம் வாங்கினோம் அப்படிங்களோ அந்த மாதிரிலாம் நாங்கள் யோசிக்கிறதில்ல. நல்ல ஒரு ஃபுட்டு மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு உள்ளது உள்ளபடியேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுமாரி நாங்கள் எந்த கலப்படம் இல்லாத அரிசினா உயர்தர அரிசி தான். நாங்கள் பிரியாணி பண்ணுறோம்னா சீரக சம்பா அரிசி கூட வந்துட்டு இந்த வாசனை திரவிய பொருட்கள் அப்புறம் மில்ட்டு மசாலா அதெல்லாம் வந்துட்டு இயற்கையானது நான் அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதனால் மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. அடிக்கடி ஒரே ஃபேமிலி ஒரே கம்பெனிஸ்லாம் ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. அதை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்.
1: ஓகே ஓகே சார், நிறைய விஷயங்களை இணைஞ்சு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பகிர்ந்துட்டுருக்கீங்க. மக்களே தொடர்ந்து இணைஞ்சிருங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அரணி என் கூட. பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து கலைசெல்வன் சார் கூட பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், டிவியில ஒரு குழந்தைய பார்த்தேன், அது திமிங்கலத்தோட பாலை குடிச்சு 100 கிலோ வெயிட் ஏறிச்சான்டா.
2: டேய், அது எப்படிடா? யாருடா அந்த குழந்தை?
1: அதுவா குட்டி திமிங்கலம்?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: திறந்து வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்ட பதிவு பண்ணிருங்க. இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம கூட பிசினஸ் மேன் கலைசெல்வன் சார் தான் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் கூட நிகழ்ச்சியில பேசலாம். சார் இந்த கேட்டரிங் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா இது வரைக்கும் நீங்க எத்தனை பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்க சார்?
4: கிட்டத்தட்ட கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பாளர்கள் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு 17,000 பேருக்கு நாங்க பண்ணி கொடுத்தோம். குறுகிய நாட்கள் ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஆர்டர் எங்களுக்கு கிடைச்சது, நிறைவே பண்ணி கொடுத்தோம். அது மிகப்பெரிய ஒரு பாராட்டு பெற்றது.
3: கண்டிப்பா சார், 17,000 பேருக்கு சமைச்சு கொடுக்கறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இதை கேட்கும் போது எங்களுக்கே ஒரே பிரமிப்பா இருக்கு சார். அதே நேரத்தில் இந்த கேட்டரிங் பிசினஸ் ஆகட்டும், அப்புறம் அந்த ஜியோன் ஹால் பிசினஸ் ஆகட்டும், இது ரெண்டுலையுமே உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு சார்?
4: ஜியோன் ஹால்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 இயர்ஸ், கேட்டரிங் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
3: ஓகே சார், 8 வருஷம் அனுபவம் அப்படின்றது சும்மாலாம் கிடையாது. ஸோ இந்த 8 வருஷம் அனுபவத்தில் உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார்?
4: நல்ல விதமாக கொடுத்துருக்காங்க மேடம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது தண்ணீரை அதாவது உங்கள் வீட்டில் செஞ்ச மாதிரியே அப்படி அந்த விதமான ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது.
3: கண்டிப்பா சார். அதே நேரத்தில் இந்த கேட்டரிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்?
4: எனக்கு இந்த 17,000 தான் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. 17,000 பேருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அது எங்களுக்கு கொடுத்துருந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. அது குறுகிய காலத்தில் செஞ்சப்போ மிக முக்கியஸ்தர்கள் வந்துட்டு அது நிறைய பேர் பாராட்டிட்டு போயிருந்தாங்க. அது மறக்க முடியாத நிகழ்வு. அதே போல் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணம் மண்டபத்தில் பண்ணிகிட்ருக்கோம். அதில் மொய் கொடுக்குறதுக்கு மட்டும் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு போகிறப்ப மொய் கொடுக்குறப்ப பொண்ணு மாப்பிள்ளைங்கள்ட்ட நல்லா இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, யார் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்ட்டு ஏகப்பட்ட இது கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அதுதான் எங்களுடைய அந்த முயற்சி தான் காரணம் அந்தளவுக்கு கொண்டுட்டு போகுது அப்படின்னு நாங்கள் நம்புவோம்.
3: கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம எந்த அளவுக்கு உழைப்பை போடுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதே தான் நீங்களும் சொன்னீங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் கலைசெல்வன் சார் கூட பேசலாம். இணைஞ்சிருங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அருணி என் கூட.

0: சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தொழிலதிபர் கலைசெல்வன் சார் தான் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. தொடர்ந்து அவர் கூட பேசலாம். சார், நீங்க இந்த பிசினஸ்ல ஆரம்பத்துல என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க சார்?
2: ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. என்ன பொருள் வாங்கணும், எவ்வளவு வாங்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியல. எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் நாங்கள் அதை விருப்பப்படல. நாங்களாம் அப்படியே கத்துக்கிட்டோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னாக்க ரெகுலரா காலங்காலமாக செய்யக்கூடிய அந்த சமையல் கலைஞர் அளவுக்கு நாங்கள் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி உயர்வு பெற்றிருக்கோம். காரணம் என்னென்னா, எல்லாமே அந்த காலப்போக்கில் எல்லாமே அதனுடைய தனம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பொருட்கள் சேர்த்துறது, இந்த ஒரிஜினலான இதெல்லாம் கொண்டு வந்து ஏலக்காய்னா பெரிய ஏலக்காய் கேரளாவிலேருந்து இன்னைக்கு கொண்டு வரோம். அதேமாதிரி ஒரிஜினலான பொருட்களுக்கு எல்லாமே சிறப்பான முறையில் உயர்தரமான பொருட்கள் மட்டும் பண்ணுறதுனால அந்த ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்குது. அதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு எங்களுக்கு அதை அவங்களுடைய ரிவ்யூ மூலம் எங்களுக்கு பரிசாக தராங்க, பாராட்டிட்டுருக்கோம்.
1: ஓகே ஓகே சார். சார், அதை தொடர்ந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மரக்கடை வச்சுருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போவும் அந்த மரக்கடையும் வச்சுருக்கீங்களா சார்?
2: இல்லைங்க, அது வந்துட்டு இது பண்ணிவிட்டு அது வேறு மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணிட்டோம்.
1: ஓகே ஓகே சார். சார், இதை தாண்டி நீங்கள் இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க சார்?
2: சார், நான் லயன்ஸில் வந்து ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் சார். சார், இந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார்.
2: 25 இயர்ஸ் தான் வந்துட்டு நான் லயன்ஸில் இருக்கேன். அப்பப்போ இந்த செக்ரட்டரி ட்ரெஷரர் அந்த மாதிரி இருக்கு. இந்த வருஷம் நான் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன். இப்போ வந்துட்டு எங்களுக்கு அதோடய நிகழ்ச்சிகளும் இங்கே நடத்துறதுக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு தரோம். சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு, மீட்டிங்ஸு, கண்ணொழி திட்டம் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இங்கே நாங்கள் இடம் ஃப்ரீயாகவே தரோம். அது எங்களுக்கு மக்களுக்கு பயன்படாத எங்களுக்கு மனநிறைவு. அது வந்துட்டு நல்லா போகிறதுனால இன்னும் அதிகமாக வரணும்னு எதிர்பார்க்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஒரு விஷயம் நமக்கு மனநிறைவு கொடுக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம மைண்ட் செட்டே இருக்கும். அதே தான் நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் கலைசெல்வன் சார் கூட பேசலாம். இணைஞ்சிருங்க சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ண வேண்டிய நம்பர் 9787707 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிருங்க. நீங்க ஓட் பண்ண அந்த பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில கலைசெல்வன் சார் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். ஸோ கலைசெல்வன் சார் கூட பேசிடலாம். சார், இந்த ரெண்டு பிசினஸ், அதாவது ஜியோன் ஹால் மற்றும் கேட்லிங் பிசினஸ், இது ரெண்டையுமே டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: முடிஞ்சலாம் பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு யோசிக்கணும். அதன் பிரகாரம் நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். என்ன கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு உணவை தயாரித்து கொடுக்கணும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தாரங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் கொடுக்கணும். 12 மணின்னு சொல்லுவாங்க, 11 மணி சொல்லுவாங்க, 1 மணி சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு நாங்கள் டெலிவரி அவங்க இடத்துக்கு கொடுத்துட்றோம். ஸோ அவங்க வந்துட்டு லேட்டானா கூட பரவாயில்ல, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை. அவங்க எங்களுக்கு சொன்ன டைம் 3 மணின்னா 3 மணிக்கு கொடுத்துட்றோம். அது வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கு தகுந்த ஆட்களையும் நாங்கள் வச்சிருக்கிறோம், துரிதமாக கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போக்குவரத்து நம்ம செய்யக்கூடிய சமையல் கலைஞர்களையும் வச்சிருக்கிறோம்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தான் நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்க. சரிங்க சார், அதே மாதிரி மக்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்?
4: இது வந்துட்டு முயற்சியும் பயிற்சியும் தான் மக்களுக்கு தேவை. ஃபஸ்ட்டு முயற்சி நம்மளுக்கு முதலாவது என்ன இருக்கணும், நல்ல விதமாக நம்ம எப்பயுமே தொழிலில் வந்துட்டு ஒழுக்கம் இருக்கணும். அந்த ஒழுக்கத்தையும் நம்ம கடைப்பிடிச்சினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்ம வந்து சேரும். ரெண்டாவது, நம்மளுக்கு அந்த எண்ணம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல்டை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னாக்கா, அந்த ஃபீல்டுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் தெரிஞ்செடுத்து, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு கடையில் ஒரு மேனேஜராக போகணுனாக்கா இல்லை ஒரு கிளர்க்காக போகணுன்னா கூட அந்த இடத்தை பற்றி எப்படி நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம சைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு குறிக்கோளை மைண்டில் வச்சுக்கணும். அதன் பிரகாரம் அதுக்கு உண்டான சப்ஜெக்ட் எல்லாம் தொலைவணும். மக்கள்கிட்ட ஃப்ரெண்டுங்கள்கிட்ட கேட்டு, இன்றைக்கெல்லாம் யூடியூப்லாம் வந்திருக்கு, சில விஷயங்கள் அந்த மாதிரி கேட்டு நம்ம அதை அந்த நாலேஜ் பண்ணிட்டோம்னாக்கா அந்த தொழிலை சிறப்பாக இருக்க முடியும். உலக ஞானத்தை விட படிப்பு ஞானம் அதிகம், ரெண்டுமே தேவை. அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்கு, நல்லா முயற்சியும் பயிற்சியும் தான் நல்லா வரலாம்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரியே முயற்சி மற்றும் பயிற்சி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம முன்னேறதுக்கு. அதோட இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சு நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.
4: அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
3: நன்றி சார்.
4: சோனா எஃப்எம் ரசிகர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: ஓகே சார், அதோட மக்களே நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இன்னொரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீஹரிணி. நன்றி, டாடா, பாய் பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில பேச வந்திருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி. நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு உற்சாகமான மதிய வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு நான் வந்து சொல்ல போறேன். ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம வந்து இந்த ஒரு மணி நேரம் பேச போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு சம்பந்தமான ஒரு தலைப்பு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த தலைப்பு என்ன அப்படின்னா, அரசு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முக்கியம் திறமையா இல்லை விடாமுயற்சியா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ சொல்ல போனால் இந்த ரெண்டுமே முக்கியம் தான் ஒரு கட்டத்தில் தோணுது. ஏன் அப்படின்னா, வெறுமனே

விடாமுயற்சி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் தேர்வை தொடர்ச்சியாக எழுத முடியும். ஆனால் திறமை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தேர்வை கிளியர் பண்ண முடியும், அதாவது அதில் பாஸ் ஆக முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறத விட தினமும் தொடர்ந்து 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம யோசித்து இன்னும் நிறைய விஷயங்கள் இதிலிருந்து பேசலாம். ஸோ இந்த தலைப்பின் கீழே நீங்கள் என் கூட பேசணும், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பரான 9787707078 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ வெறும் திறமை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தேர்வை நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கேள்விக்குறி தான். ஏன்னா திறமை மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு தடவை எழுதிட்டோம் அப்படின்னா இன்னொரு தடவை எழுதுறதுக்கு மறுத்துடுவோம். நம்ம ஒரு தடவை எழுதி நம்ம வந்து நம்ம நினச்ச மாதிரியான ரிசல்ட் வரல, அதனால் இன்னொரு தடவை எழுதுறது வீண் அப்படின்னு நம்ம வந்து விட்டுருவோம். ஸோ அப்படி விடாமுயற்சியோடு நம்ம வந்து தேர்வை அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். இப்போ சூப்பரான பாடல்கள், 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏஆர் ஆனந்தோட உன்முகம் அப்படிங்கிற பாடலும், சாந்தகுமாரோட உயிரிலே கலந்தவள் அப்படிங்கிற பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீயர்ணி. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், டிவியில் ஒரு குழந்தைய பார்த்தேன், அது திமிங்கலத்தோட பாலை குடிச்சு 100 கிலோ வெயிட் ஏறிச்சான்டா.
3: டேய், அது எப்படிடா? யாருடா அந்த குழந்தை?
2: அதுவா குட்டி திமிங்கலம்?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும்.

சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்கு. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்ராம் ஐயர் கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்ராம் ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்ராம் ஐயர் கூப்பிடக்கூட இல்லை.

0: பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்ப குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்க கூட ஆசையா இருக்கு. ஆனா சுப்புராம ஐயர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப கம்மியா வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்துல குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்துல ஒரு ஏமாற்றம் வந்து இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனா அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பாக்குறாரு. அதுல ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்கு. ஆனா அந்த பாயாசம் தனக்கு முழுமையா கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறைய சாப்பிடணும் ஆசை, ஆனா கம்மியா தான் வைக்கிறாரு அவரு. ஆனாலும் அந்த பாத்திரத்துல இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. அதனால அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதுலாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: 107.8 அலைவரிசையில சோனா எஃப்எம் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி. இன்னைக்கு எந்த தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு தேர்வில் வெற்றி பெறத்துக்கு முக்கிய தேவை வந்து விடாமுயற்சியா இல்லை திறமையா அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். பொதுவாகவே திறமை அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆரம்பத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் விடாமுயற்சி தான் நம்மளை வெற்றிக்கான பாதையை நோக்கி இழுத்து செல்லும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஸோ இந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் கஸ்தூரி பேசுறேங்கம்மா.
1: கஸ்தூரியனா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க? நீ நல்லா இருக்கீங்களா?
1: நானுமே அருமையா இருக்கேண்ணா.
2: ரொம்ப சந்தோஷம்ங்க. அதாவதுங்க, வந்து தேர்வுல வெற்றி பெறுவது அப்படின்னா வந்து முதல்ல திறமைதான் முக்கியமா வேணுங்க. எப்படிங்க அப்படின்னா, திறமை இல்லாதவங்க விடா முயற்சி பண்ணாலும் இந்த முயற்சியில வீண் முயற்சியாட்டம் போகும். முதல்ல திறமை இருந்தாட்ட வெற்றி பெற முடியுங்க. விடாமுயற்சி அப்படிங்கறது ரெண்டாவதுதான், முதல் இடம் வந்து திறமைக்கு தான் கொடுக்கணுங்க. திறமை இல்லாத ஒரு மனிதன் வந்து விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் வீண் முயற்சியாவே போயிட்டே இருக்கலாம். அதனால விடாமுயற்சி வேணும். அது அதாவது திறமையை வச்சு இந்த விடாமுயற்சி செஸ்ஸம் அப்படின்னா நிச்சயமா எல்லா வேலையும் வச்சு வர முடியும்.
1: கண்டிப்பா
2: முதலிடம் வந்து திறமைக்கு தான், முதலிடம். ரெண்டாம் இடம் விடாமுயற்சி.
1: ஓகேண்ணா.
2: ஆமாங்கம்மா,
1: நன்றிண்ணா உங்களோட கருத்துக்களை
2: பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நன்றிங்க, நன்றி.
1: இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து கஸ்தூரினா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. முதல்ல வந்து முதலிடம் எப்படியோ திறமைக்கு தான், இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்ம விடாமுயற்சிக்கு கொடுக்கலாம். ஸோ திறமை இருந்தால் விடாமுயற்சியோட சேர்ந்து நம்ம வெற்றியை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர்ல இருந்து கஸ்தூரினா ரொம்ப ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டாரு. தொடர்ச்சியாக இதே மாதிரி நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இந்த ஒரு மணி நேரம் இப்ப பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: இல்லை என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: அரசு தேர்வுக்கு தயாராகிறதுக்கு இல்ல வெற்றி பெறுவதற்கு முக்கியம் திறமையா இல்ல விடாமுயற்சியா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். ஸ்ரீஹரணி, சேலம் பெருமாளிலிருந்து இணைப்பவர் எழிலரசி. நிலையத்தில் யாரும் நலமா இருக்கீங்களா? நம்ம நேர்கள் சொந்தங்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா?
3: எல்லாருமே ரொம்ப அருமையா இருக்காங்க, நலமா இருக்காங்கக்கா. நீங்க
4: நலமா இருக்க ஹரணி?
3: ஓகே ஓகே.
4: தலைப்பு எடுத்ததுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அருமையான தலைப்பு. ஒரு அரசாங்க தேர்வு அப்படின்னும் போது அந்த தேர்வுக்குரிய ஒரு அதுக்கான முன் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் அந்த எப்படி அதோட விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றணும். அந்த விதிமுறைகளை என்னெல்லாம் மீறக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டா அந்த போட்டிருப்பாங்க. அது எல்லாமே மீறக்கூடாது, மீறலாம், செய்யலாம்னா செய்யலாம். அந்த மாதிரி ஒரு இது கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். படிக்கும்போது அந்த படிக்கிறத வந்துட்டு நேரம் வந்து கரெக்டான நேரங்களை ஒதுக்கணும். நேரம் ரொம்ப முக்கியமானது, நேரம் உழைப்பு ரொம்ப முக்கியமானது. தேர்வுக்கு படிக்கும் போது உழைக்கிற அந்த ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமானது. நேரம் வந்து கரெக்டான இடத்துல இத்தனை கொஸ்டின் படிச்சு முடிப்பேன், இவ்வளவு இத்தனை 1 மார்க்ஸ், இத்தனை 2 மார்க்ஸ், இத்தனை 5 மார்க்ஸ், எத்தனை அப்படின்றத கரெக்டா நம்ம கேதர் பண்ணி எந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து படிக்கணும். எது நம்ம மார்க் முன்னாடி ரொம்ப கம்மியா இருந்திருக்கோ அது கஷ்டமா இருக்கிறத முன்னாடி எடுத்து நம்ம படிக்கணும். நிறைய பேர் தவறு பண்றது கிளாஸ்லயும் சரி, பெரிய காலேஜ்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி, நிறைய பேர் தவறு பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ கவனிக்க மாட்டாங்க. பொதுவா கிளாஸ்ல அவங்க வந்து டீச்சர்ஸோ சாரோ யாரோ ஒரு கிளாஸ் நடத்திட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்ன நடத்துறாங்க, என்ன சப்ஜெக்ட் நடத்துறாங்கன்றதே எந்திரிச்சு ஸ்டூடெண்ட கேட்பாங்க. அப்ப வந்துட்டு சில பேர் வந்து திருத்தணு முடிப்பாங்க, சில பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்க. கவனிச்ச கிளாஸ் கவனிச்சாலே புத்தகத்துல வந்து நம்ம தனியா பட்ட முறைக்கு குளம் அதிகமா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி நேரத்துல நம்ம எடுத்து போறதுன்னா நமக்கு எல்லாமே புரியும். நிறைய பேர் இன்னும் ஒரு மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா, தவறுதலாம் வந்து நிறைய மக்கப் பண்றாங்க. பிள்ளைங்களாம் வந்துட்டு நிறைய மக்கப் பண்றவங்களாம் நிறைய இருக்காங்க. கிளாஸ்ல தூங்குறது, அதுக்கப்புறம் தேவையில்லாத இதெல்லாம் விளையாடுறது, பேசுறது, அதுக்கப்புறம் மக்கப் பண்றது, அந்த மனப்பாட பகுதியை வந்து அதை படிச்சுட்டு வான்னு சொன்னா கூட வந்து நிறைய பேர் தான் படிக்க மாட்டாங்க. அத கூட படிக்கிறது கஷ்டமா இருக்கு இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம்.
3: கண்டிப்பா கண்டிப்பாக்கா,
4: அத கூட கஷ்டமா இருக்கு. அந்த மனப்பாட பகுதியும் படிக்கணும். அதே சமயம் ஒரு ஒரு வீட்டுல இருந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க எப்படி போறாங்க, எப்படி வராங்க, ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்றத காலையில இருந்து ஈவினிங் வரையும் ஒரு பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேரண்டா அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து கைட் பண்ணணும். அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும். அவங்களை திணிக்க கூடாது. முதல்ல தேர்வுக்கு தயாராகிறாங்கன்னா பேரண்ட்ஸும் வந்து திணிக்க கூடாது. அவங்களும் வந்துட்டு எப்பயும் போல இருக்கிற மாதிரி இருக்கா, அந்த எக்ஸாம் டைம்ல வந்து கரெக்டான ஹெல்த்தான ஃபுட்டா அவங்க எடுத்துக்கணும். அதே சமயம் அவங்க எப்படி இருக்கணும்னா, எடுத்துக்கணும் ஃபுட்டா எடுத்துக்கணும். அவங்க கவனிப்பு நல்லா இருந்தாதான், அவங்க ஹெல்த்தியா இருந்தாதான் அவங்க எக்ஸாம்ல நல்லா போக்கஸ் பண்ணி நல்லா ஒரு மார்க் எடுக்க முடியும். மார்க் மட்டுமே வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க கூடாது.
3: உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு
4: ஓகே, ரொம்ப நன்றி. திறமையும் முயற்சியும் எல்லாமே தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கணும்ன்றது என்னோட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
3: ஓகே, நன்றி, நன்றிக்கா. ஓகே, இன்னைக்கு ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலரசி அக்கா ரொம்பவே அருமையா அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. திறமை மற்றும் இந்த விடாமுயற்சி ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக இன்னொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூடயும் நம்ம வந்து பேசிடலாம், அவங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சந்திரசேகரனா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? அரசு தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள் இல்ல அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியம் வந்து விடாமுயற்சியா இல்ல திறமையா?
5: என்ன பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பாத்துறேன். திறமை அப்படிங்கறது எல்லாருக்கும் இருக்கு, ஆனா இந்த திறமை அப்படிங்கறத விடாமுயற்சினால மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஒரு போட்டி தேர்வு அப்படிங்கறது எழுதுறோம், ஒரு முறை எழுதி யாருக்காவது கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்ல. விடாமுயற்சியோட பல முறை எழுதி அதன் பிறகு வெற்றி பெற்ற உடனேதான் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத கிடைச்சிருக்கு. சோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி அரசு பணிகள்ல அவரவருக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டணும் அப்படின்னா விடாமுயற்சியுடன் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, சப்போஸ் அதுல கிளியர் பண்ண முடியலன்னா அடுத்த எக்ஸாம் அப்படிங்கறது எழுதணும். அந்த எக்ஸாம்ல நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற பாசிபிலிட்டியோட இருக்கணும். சோ திறமை அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கிட்டயுமே இருக்கு, ஆனா இந்த திறமைக்கு டக்குன்னு கூலி கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்காது. ஆனா அது விடாமுயற்சியோட அணுகினோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் நம்ம அரசு தேர்வு அப்படிங்கறதுல வெற்றி பெற்று ஒரு சூப்பரா பதவி அப்படிங்கறதுல உட்காருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குப்பா.
3: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி, நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டது.
5: தேங்க்யூ, பை சார்.
3: காட்பாடியிலிருந்து சந்திரசேகரன்னா ரொம்பவே அருமையாக அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. முன்னுரிமை வந்து விடாமுயற்சிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பற்றி இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் பேசலாம். அடுத்து பாடல் வந்துக்கிட்டே இருக்கு.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. என்ன தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு தேர்வுல வெற்றி பெறுவதற்கு முக்கிய தேவை அது வந்து திறமையா இல்லை விடாமுயற்சியா அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். சோனா பண்பலின் இணைத்து ஸ்ரீதரணி அவர்களுக்கும் நேயர்களுக்கும் திருப்பூர் மாவட்டம் மோர் ஆதவன், நல்லா இருக்கீங்களா?
1: ஆதவன்னா வணக்கம், சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி
2: இருக்கீங்கண்ணா? நான் நல்லா இருக்கிறேன். உங்கள மாதிரியே
1: கண்டிப்பா.
2: ஒரு இருசக்கர வாகனம் இருக்குன்னா அந்த வாகனம் ஓட்டுறதுக்கு ஒரு டயர் பெருசாம ஒரு டயர் சிறுசாம இருந்து அதை ஓட்ட முடியுமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: சம அளவு இருந்தாதான் நாம ஓட்ட முடியும். அதாவது நான்கு சக்கர வாகனம் ஓட்டு எல்லாம் அதுக்குதான் டயர், அது எல்லாம் துணையா இருக்கிறது எல்லாம் அந்த டயர் வந்து சரிசமா இருக்கும். போது திறமை மட்டும் இருக்கிறது இந்த பட்டது இப்போ தமிழ் ஆங்கிலம் அறிவியல் வரலாறு புவியியல் இது இந்த மாதிரி இதுல இருந்து பார்ப்பாங்கிறது பற்றி நாம் நினைக்கிறது திறமை இதுல இருக்கு நாம் நினைக்கிறது தினம் புதிரி தகவல் தெரிஞ்சுக்கோம். அது வந்து விடாமுயற்சி ரைட்டுங்களா?
1: கண்டிப்பாண்ணா.
2: திறமையோட நீங்க தொகுப்பாளர் வர்றதுக்கு எவ்வளவு திறமையா விடாமுயற்சியோட படிச்சு வந்துருக்கீங்க. அதே மாதிரி அரசியல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையில திறமை இருக்கலாம் ஒருத்தருக்கு விடாமுயற்சி. அதாவது நாங்கள் படித்த அப்படி மனசில் உள்வாங்கி கொடுக்க ஒரு திறனும் இருக்கணும். அது ரெண்டு இதுவும் இருந்ததுனாக்கா அரசு தேர்வில் வெற்றி பெற முடியும். எவ்வளவோ நிறைய உதாரணம் சொல்லிக்கிட்டே வரலாம். ஒரு பாத்திரம் வைக்கிறதாக இருந்தால் கூட பாத்திரம் சொல்லி வைக்க முடியாது. எப்படி இருக்குது இந்த பாத்திரத்தை விற்றா எங்களுக்கு எதுக்கு ஆகுங்கிற சொல்லி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி திறமையை காட்டா அது வைக்கப்படுங்கள. அரசியல் வெற்றி பெறுவதற்கு திறமை மட்டும் இருக்கு நம்ம கணக்கெடுக்க கூடாது. திறமையோடு கூடிய விடாமுயற்சி பல்வேறு பன்முக தகவல்கள் எவ்வளவு எல்லாத்திலும் இருக்கிற அப்பப்போ அவ்வளோ அன்றாடம் எடுக்கிறதாகவே தெரிஞ்சுக்கணும். அதனால அரசியல் வெற்றி பெறுவதற்கு தேவை வந்து திறமையோடு கூடிய விடாமுயற்சி நான் சொல்ல வர்றேன். புரியுதுன்னு
1: கண்டிப்பா கண்டிப்பா. நான் நன்றி. நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கு.
2: உங்களுக்கும் இல்லை எல்லாருக்குமே அது உதவும். நான்
1: கண்டிப்பா
2: நன்றி நன்றி தான்.
1: ஓகே, மூலனூர் திருப்பூர்ல இருந்து ஆதவனா இன்னைக்கு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. சோ ஆட்டோ இல்ல எந்த ஒரு வாகனம் ஓடுறதுக்கு எப்படி ரெண்டு சக்கரம் இருக்கோ அதே போலதான் நமக்கு இந்த திறமையும் முக்கியம் விடாமுயற்சியும் முக்கியம் அப்படின்ற அவரோட கருத்தை வந்து ரொம்ப சூப்பரா பதிவு பண்ணாரு. சோ இதே மாதிரி நீங்களும் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் ஆன 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டு வந்துருங்க.

0: ஆ பேசலாம் பாட்டி.
1: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
1: ஆ பேசலாமா?
0: ஆ பேசலாம் பாட்டி.
1: ஆ சரிப்பா. சரி
0: பாட்டி, உங்களுடைய கருத்துக்கள்.
1: ஆ அதாவது நிறை குடம் தழும்பாது.
0: ம்.
1: குறை குடம், குறை குடம்னா காலி குடம் படிச்சுட்டாங்கன்னா அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க, வெற்றி கிடைக்கும். ஆனா விடாமுயற்சியா படிச்சாதான் அவங்க 100க்கு 100 மார்க் வாங்க முடியும். அரைபறைய படிக்கும் போது பாயிண்ட் வச்சுப்பாங்க, பாயிண்ட் வச்சு

0: வச்சு அவங்க திறமையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஆனா படிப்புங்கிறது வந்து விடாமுயற்சியோட படிச்சா நோத்து கொண்டோரு. அதனால விடாமுயற்சியும் வேணும், திறமையும் வேணும். விடாமுயற்சி மட்டும் போதாது, பாயிண்ட்களை பிக்கப் பண்ணிட்டோம்னா அதுக்கு திறமை வேணும். திறமையில வச்சு பரிச்சை எழுதினாங்கன்னா கண்டிப்பா பாசம் பண்ணிடுவாங்க. ஆனா நூத்துக்கு நூறு எடுத்தாலும் அது நிச்சயம் வெற்றி நிச்சயம்னு இருக்கும்.
1: கண்டிப்பா
0: அதனால எல்லாம் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி படிச்சாங்கன்னா கூட போதும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
1: ஓகே பாட்டி, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி பாட்டி.
0: நன்றிப்பா.
1: ஓகே, தாதகப்பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி அவங்களோட கருத்துக்களை இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ நான் இன்னும் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் நிறைய நேர்கள் சொன்ன மாதிரி, ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரி, எப்பயுமே இந்த திறமையுடன் கூடிய விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வெற்றியை நோக்கி அடுத்தடுத்து போக முடியும். ஸோ அடுத்தடுத்த படிகளை எடுத்து வைக்கிறதுக்கு விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். அடுத்து அதுக்கான முயற்சிகளை செய்வதற்கு திறமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு முக்கியம்தான். இந்த ஒரு நிறைவு இதை தொடர்ந்து நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீஹரிணி. அடுத்ததா என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜன் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ பாடலை கேட்டுருங்க நேயர்களே. பாய்.

நீங்க கேட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 ஆரோக்கியமான நிகழ்ச்சி, நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அனுப்பிட்டே இருங்க நம்ம நிலையனுக்கு. இன்னைக்கு முதல் விஷயமா இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடைப்பயிற்சி தாங்க. இன்னைக்கு வந்து ஜிம்முக்கெல்லாம் வந்து போக முடியாதவங்க, அதே மாதிரி வயதானவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலில் பல பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ஒன்று தூக்கமின்மையாக இருக்கலாம், இல்லை செரிமானம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உடல் எடை அதிகமாக இருக்கிறதா இருக்கலாம். இப்போ அவங்களால ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது, ஆனால் உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் நடைபயிற்சி தாங்க. இது நம்ம உடலுக்கு மட்டுமே நன்மை பண்ணுதா அப்படின்னா இல்லைங்க, பல நன்மைகள் நம்மளுடைய மனதுக்கும் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம வந்து மார்னிங் டைமில் நடைப்பயிற்சி வந்து போகும்போது அதை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு ஹாப்பியை வந்து கொடுக்குது. அதுவும் மாபெரும் செலிபிரிட்டிஸ் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த நடைப்பயிற்சிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தராங்க. அதுவும் குறிப்பாக ரஜினிகாந்த் சார் வந்து அந்த மார்னிங் டைமில் நடைப்பயிற்சி போகிற அந்த ஃபோட்டோலாம் கூட இணையதளத்தில் ரொம்ப வைரல் ஆகும். ஸோ அவ்வளோ ஒரு செலிபிரிட்டியாக இருந்தால் கூட அந்த உடலுக்கு அவங்க கொடுக்குற ஒரு கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் அவர் நிறைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கம்பல்சரியாக நடைபயிற்சி வந்து தேவை. நான் வந்து ஒரு பல வருடங்களாக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நடைபயிற்சி, அதுவும் இன்னும் ஒரு விஷயம் வந்து

சொல்லுவார், நாம உடலை வருத்திக்கல அப்படின்னா உடல் அதுவே வந்து வருத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம வந்து உடலை வருத்தி உடற்பயிற்சி பண்ணா எந்த ஒரு பிரச்சனையுமே ஒன்று வராமல் இருக்கும். அப்படி உடற்பயிற்சி பண்ண முடியாதவங்க கட்டாயமா நடைப்பயிற்சி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க. ஸோ ரொம்ப வயதானவங்க இல்லை, ஆனால் ஓரளவுக்கு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க நடைப்பயிற்சி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் டைம்லாம் அந்த ஸ்கூல்லாம் நடந்துட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும், அதை தினைக்கும் வந்து வாக்கிங் போவாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு அவங்க சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் நாட்கள் அப்படின்னா அந்த நடைப்பயிற்சி செய்கிற டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அது வந்து அவங்கள இம்பாக்ட் பண்ணியிருக்கு, பெனிஃபிட்டை கொடுத்துருக்கு. இப்போ காலையில் நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது அதில் வந்து எல்லாமே பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ நினச்சிக்கிட்டேன். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஆரோக்கியம்

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது

ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவச்சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த மஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புழா பண்ணி அதை அவர் திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில் அந்த டிராபிக்ஸை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸை ஒரு பெரிய அளவில் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத குமரன், திருப்பூர் குமரன் சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்க இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம கூட வந்து உணவியல் நிபுணர் நந்தினி மேம் இணைஞ்சிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கேள்விப்படுறோம். அதிகமாக புலகத்தில் இருக்க ஒரு வார்த்தையாகவும் வந்து இருக்குது. இதுக்கு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நமக்கு தெரியாதா? ஆதி காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விரதம் பார்த்தீங்க அப்படின்னா பக்தி காரணமாகவும் இல்லை உடல் எடையை குறைக்கிறது காரணமாகவும் நிறைய விஷயங்களுக்காக இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது இன்றைக்கி கடைபிடிக்கப்பட்டு வர ஒரு விஷயமாக வந்து இருக்குது. தொடர்ந்து நம்ம கூட வந்து உணவியல் நிபுணர் நந்தினி மேம் நினைச்சிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்கலாம் மேம். அதாவது சரியான ஒரு உடல் எடையோடு இருக்கவங்க, அதாவது ஹைட்டு அதுக்கேற்ற வெயிட்டு அப்படின்றது வந்து இருக்குது, அவங்க இந்த ஃபாஸ்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணலாமா, இதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
2: இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஏன்றது பாடியின் ஹைட் மட்டும்தான். இப்போது பெருசாக பிஎம்ஏ நாங்களும் பார்க்குறது கிடையாது.

0: அது ஏன்னா இப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் அதுக்கு பிரச்சனையாக வருது. மோஸ்ட்டாக எல்லாம் ஒபீஸாக தான் வராங்க. இப்போது 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் 66 kg என்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ வந்து பிஎம்ஐ இப்போ பெருசாக பார்க்கறது கிடையாது. அவங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம், நார்மல் ஹெல்தி பி எடுக்கலாம், எடுக்கலாம் தப்பு கிடையாது. ஐம் நாட் டெல்லிங் எடுக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அட்வைஸோடு எடுத்துட்டோம்னா இட் இஸ் வெரி ஈஸி, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நம்ம இது நம்ம என்ன பாடியில் இனிஷியலி நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அது வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட் பார்த்து என்னோட ஃப்ரெண்டில் கிளைண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஏதோ ஃபேட் டயட் அதாவது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சம் ஃபாஸ்டிங் அவங்க ட்ரை பண்ணாங்க. அவங்க அது ஆக்சுவலி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஷீ லாஸ்ட் வெயிட். அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் சரி ட்ரை பண்ணுறேன் நானும், அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணாங்க. அதே 2 மந்த்ஸ் கழித்து திருப்பி என்கிட்ட வந்தாங்க, டபுள் த கேஜி. முன்னே இருந்ததுக்கும் அப்படியே டபுள் த கேஜி அதிகமாகி வந்தாங்க. ஸோ அதுதான், ஒருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னுக்காக எனக்கு அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒருத்தவங்க பாடி ஒரு ஒரு மாதிரி. ஸோ இட் இஸ் பெட்டர் கோ கன்சல்ட் சம்மன். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்த டயட்னாலும் எடுக்கலாம்.
1: நம்ம ஒவ்வொருத்தருடைய பாடியும் வந்து ஒவ்வொரு மாதிரி, அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் இருந்து ரிசல்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்மளும் வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணவியல் நிபுணர் நந்தினி மேம் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பரான ஒரு பாடல் இல்லைங்க, 2 பாடல் வந்து வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. பாடலை கேட்டு வந்துருங்க. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நம்ம நிலை 9 7 8 7 7 0 107 8

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்

வெளிப்படுத்தி காமிக்கக்கூடிய அந்த கவலைகளை நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாது. அப்படி இருந்தால் தான் மனசு வந்து நலமாக இருக்கும். அந்த முன்னிலைப்படுத்தி காமிக்கக்கூடிய 4 பிரச்சனைகள், இந்த மாதிரி நலமாக இல்லை, இந்த மாதிரி 4 பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ அந்த 4 பிரச்சனைகளையும் சரி பண்ண பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக வந்து அந்த உடனடி மென்டல் பீஸ் அப்படின்றது நம்ம கிடைக்காது. ரொம்ப டைம் ஆகும் அந்த 4 பிரச்சனைகள் 5 பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு. கம்ப்ளீட்டாக அதை அப்படியே நவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எம்டினஸ் இருக்கும். ஸோ அந்த எம்டினஸ் தான் நம்மளுடைய மன அமைதி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நான் வந்து ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கவலை இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டீ குடிக்கிறதா இருக்கட்டும், காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மூவி போகிறதா இருக்கட்டும். இப்போ ஒரு கவலை இருக்குது அப்படின்னா இதை வந்து நான் இணையதளத்தில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த கவலை நம்ம மனசுக்குள்ளார அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த கவலை விட்டு விடுபடணும் அப்படின்னா வேறு ஏதாவது பண்ணணும். ஒரு காஃபி குடித்தா இப்படி நாகராஜ் கவலை போகணும்னு நினைக்கிறீங்க. இந்த காஃபி குடிக்கிற நேரத்தில் ஒரு 30 செகண்ட் ஒரு நம்ம வேறு எதாவது நினைக்கிறோம் இல்லைங்களா, காஃபி போய் பில் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறோம், அந்த டேஸ்ட் அனுபவிக்கிறோம், அப்போ அந்த கவலை வந்து எங்கே போகுதுன்னே தெரில, திரும்ப வந்துடும். ஸோ இந்த மாதிரி அந்த காஃபி குடிக்கிற மாதிரி வேறு ஏதாவது நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கவலையை வந்து நம்ம வந்து தூரம் அனுப்பிடலாம். ஸோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறப்ப தான் இந்த கவலை வந்துக்கிட்டே இருக்குது. வேறு எதாவது நம்ம நினச்சோம்னாலோ, இல்லை வேறு ஏதாச்சும் உடற்பயிற்சி பண்ணோம் அப்படின்னாலோ, வேறு ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் நினச்சோம்னாலோ இந்த கவலை வந்து வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து நல்லா இருந்தது, எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயமாக அந்த பாடலுக்கு வந்து நீங்கள் ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் Top 10 ஷோவில் இடம்பெறும். ஜாலியாக அந்த பாட்டை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்பையும் பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுடைய என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில்

எல்லாமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனம் வந்து கட்டாயமாக வந்து அழுதே கூட சொல்லிடும், ஐயோயோ நலமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ அப்பப்போ நாமளே நம்ம மனசுக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கணும், அதுதான் மனமே நலமா. அதாவது நாம் வந்து அப்படியே நம்ம மனசுக்குள்ளார கேட்டு பாருங்க, மனமே நலமா அப்படின்னா அது வந்து அதுக்குள்ளார இருக்கிற அந்த ரெண்டு மூணு கவலைகளை வந்து அப்படியே முன்னிலைப்படுத்தி காமிக்கும். ஸோ அந்த முன்னிலை

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டே இருக்கோம். ஆரோக்கியமான பல விஷயங்கள், மருத்துவருடைய ஆலோசனைகள், பாட்டி வைத்திய முறைகள், வீட்டு வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் நம்மளுடைய என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சி மட்டும் ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம நிலை எனக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். 7 8 7 7 0 107 8 தொடர்ந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாம வந்து கற்றாழையை வந்து சாப்பிடலாமா அப்படின்றதா வந்து சொல்ல போறேன். இந்த கற்றாழையை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னா, இது நம்மளுடைய செரிமானத்துக்கு வந்து உதவுது, சமநிலைப்படுத்துது. அதே மாதிரி வயிற்றுப்புண் இருந்துச்சு அப்படின்னா, அல்சர் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அசிடிட்டியை வந்து குறைக்குது, நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இந்த கற்றாழை காலையில் வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிடும்போது. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாகவும் இந்த கற்றாழையை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டால் வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படலாம். அதே மாதிரி அந்த பசை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கற்றாழைக்குள்ளார அந்த பச்சையாக மேலே இருக்கும், அதுக்குள்ளார வந்து உள்ளார பசையாக இருக்கும், அதை மட்டும் நம்ம பயன்படுத்தணும். வெளித்தோல் வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது வந்து லைட்டாக வந்து நல்லா இருக்காது இல்லையா. அது அது வெளித்தோலை நம்ம வந்து பயன்படுத்த வேணாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, கற்றாழை ஜூஸ் இருக்கு இல்லையா, அது சுத்தமான முறையில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் தாய்மார்கள் பார்த்திங்க அப்படின்னா, கற்றாழை எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவர் ஆலோசனை செஞ்சு அப்புறம் சாப்பிட்லாம். தொடர்ந்து நம்ம கூட இந்த நேரத்தில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு அக்கா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அக்கா. அக்கா உங்கள் பேருக்கா?
7: என் பேர் பாக்கியம்.
6: அக்கா, நம்ம வந்து இப்போ

0: நம்ம உடலை வந்து கூலிங்காக வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் எந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கக்கா.
1: காலையில் வெறும் வயிற்றுல வெந்தி சாப்பிடலாம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. உடலை நம்ம வந்து கூலிங்காக வச்சிருக்க வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம், வெந்தயம் தண்ணீர். அதே மாதிரி வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து வெந்தயத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளா இருக்கிற அந்த பகுதியை வந்து நம்ம சாப்பிடலாம். ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. பாட்டு கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 என்றும் நல்லப்பட்ட நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
0: டெக் குரு
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்துல என்ன ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறை. அதாவது நான் ரீசெண்டாக ஒரு மருத்துவருடைய ஒரு வீடியோ வந்து பார்த்தேங்க. அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஈவினிங் வந்து ஒரு 7 அப்புறம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதிகபட்சமாக நம்ம வந்து தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அதாவது அந்த 7 மேலே, ஈவினிங் 7 மேலே ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுங்களே நான் மீட் பண்ணி சொல்லியிருக்கிறேன்,

இது மாதிரி நைட்டு சாப்பிடாதீங்க, அது நல்லா பெனிஃபிட் கொடுக்குது, நல்லா தூக்கம் வருது, அதே மாதிரி காலையில் ஆக்டிவாக எந்திரிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் வந்து சொல்லும்போது, அது எப்படி என்னால் 9 மணிக்கெலாம் பசியை தாங்க முடியல, ஏதாவது நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அதுவும் உண்மை தான், அவங்களால பசி கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா தினைக்கு சாப்பிட்டு திடீர்னு வந்து நைட் சாப்பாடை கட் பண்ணால், நைட் சாப்பாடை கட் பண்ணணும்ட்டு இல்லை, ஆனால் 7 மணிக்கு மேலே இது சாப்பிடக்கூடாது. 7 மணிக்கு நம்ம நைட் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ 7 மணிக்கு மேலே தான் இது சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து 9:30 மணிக்கு ஏதாவது பிஸ்கெட்டோ அந்த மாதிரி வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் கூட வந்து சொன்னார். ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 7 மணிக்கு அதுவும் இன்னும் நிறைய பேர் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமே எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே காரணமாக தான், அதுவும் மிகப்பெரிய நடிகராக இருக்கிற நிறைய நடிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த சீக்ரெட் என்ன, இப்படி இளமையாக இருக்கிறீங்க, இன்னும் இப்போ 65 வயசு ஆகுது, ஆனால் நீங்கள் பார்த்தா ஒரு 45 மாதிரி இருக்கிறீங்க, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற இந்த விஷயம் தாங்க, இரவு உணவை நான் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சாப்பிட்டா கூட ஒரு 6:30 ஏழு மணிக்கு தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யா நாகராஜன் கேட்டிங்கன்னா, 100% உண்மை தான். நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும், நல்லா தூக்கம் வரும், நமக்கு வந்து அந்த பகலில் தூக்கம் வராது, அதுவும் குறிப்பாக பகலில் தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தூங்கிக்கலாம், மற்றபடி வந்து அவங்க தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புற மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் என்னுடன் டெக் குரு நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க மக்களை. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே தாறுமாறா இருக்கும். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நிகழ்ச்சி ஃபுல்லா கேளுங்க. பொதுவாகவே இந்த டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் தெரியுமா? உங்களுக்கு உங்க போன்ல ஸ்மார்ட் போன்ல என்னென்ன சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது. அதெல்லாம் உங்க காதோட எடுத்துட்டு வந்து சேர்த்துறதும், அதுக்கப்புறம் வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டு, அதுக்கப்புறம் புது கேஜெட்டு, இந்த மாதிரி ஏதாவது புது புது எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் சேஃபாக இருக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றியும் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் டிவைசஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என் கூட கேட்க போறீங்க. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என் கூட. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு அருமையான ஒரு விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஏஐ வெப்சைட். ஏஐ வெப்சைட்டு நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, ஏன் பிபிடி பிடிஎஃப் எடிட் பண்ணுறதுக்கு கூட ஏஐ வெப்சைட் பார்த்துருப்பீங்க. ஆனால் சமைக்கிறதுக்கு ஒரு ஏஐ வெப்சைட் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அப்படி ஒரு சூப்பரான ஏஐ வெப்சைட் தான் உங்கள்கிட்ட சொல்கிறதாக கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டோட பெயர் letsfoodie.com அப்படிங்கிறது. அதோட பேர் letsfoodie.com letsfoodie.com அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பெயர். இந்த வெப்சைட் குள்ள போனீங்கனாலே ஏஐ ரெசிபி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு பேக், குக், கம்பேர், ஃப்ரீஸ், மைக்ரோவேவ், ரீஹீட், சர்வ்

டூல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன சமைக்கி இருக்குது, இப்போ என்கிட்ட சிக்கன் இருக்குது இல்லை சாப்பாடு இருக்குது, அது கூடிய ஒரு சில காய்கறிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கே வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் அங்கே கொடுத்துக்கோங்க. எத்தனை பேர் சாப்பிட்ணும், சர்விங் சைஸுன்னு இருக்கும், எத்தனை பேர் சாப்பிட்ணும், ஒருத்தரா, ரெண்டு பேரா, மூணு பேரா, நாலு பேரா அப்படிங்கிற பத்து பேர் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் குசைன் ஒன்று இருக்கும், இதில் வந்து எந்த நாட்டோட ஸ்டைலில் எந்த நாட்டோட டிஷ் வேணும், சைனீஸ் வேணுமா இல்லை ஜாப்பனீஸா இல்லை மெக்சிகன் டிஷ்ஷா, இந்தியனும் இருக்குது, இந்தியன் வேணா இந்தியன் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுமா மீடியமாக இருக்கணும் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்படி அதை கொடுத்துக்கோங்க. ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் டயட்ரி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு கடலை வேர்க்கடலை சேர்த்துக்க முடியாது, வேர்க்கடலை சாப்பிட்டா அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே கொடுத்துட்டு என்ட்ரு மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த ரெசிபியை வச்சு நீங்கள் சமைச்சிக்கலாம். உதாரணத்துக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்னும் எக்ஸ்ட்ரா பொருட்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களையே வந்து இன்னும் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் கீழே அந்த செய்முறை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். அது கொடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு சூப்பரான வெப்சைட். இந்த வெப்சைட்டோட பெயர் letsfoodie.com அப்படிங்கிறது அதோட பேர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்திட்டே இருக்குது. ஒவ்வொன்றா என்னென்ன அப்படிங்கிறது கேட்கலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்க கூட பேசிக்கிட்டே வந்து நிறைய விஷயங்கள், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போதான் ஒரு சாமியான விஷயம் கேட்டு வந்திருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேட்குறீங்களா என்கிட்ட இந்த டெக் குரு நிகழ்ச்சியில, அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் தான் நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சமயம் ஒர்க் அவுட் ஆகுது பக்கம் சூப்பர், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லது பக்கம் நீங்க சொன்னுங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அது சரியா ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்க ரெண்டு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை, அதாவது

நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக வந்து நிறையா செலவாகும்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் வாட்சோட பெயர் ஃபயர் போல்ட் டாக் அப்படிங்கிறது தான் அதோட பேர். ஃபயர் போல்ட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய டாக் அப்படிங்கிற ஒரு வாட்ச் தான் அது. இந்த வாட்சோட விலை எவ்வளோன்னு கேட்டால் தான் ஆச்சரியப்பட்டுருவீங்க. இந்த வாட்சோட விலை 999 ரூபாய் தற்போதைய விலை. நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளேயே ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்சை வாங்க முடியும். இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பயங்கரமாக இருக்குது. சூப்பராக கொடுத்துருக்காங்க டிசைன். ஒரு ரவுண்ட் டெயிலில் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நல்லா வந்து இந்த மாதிரி டெயிலில் ஸ்கொயர் டெயிலில் தான் கொடுப்பாங்க. பட் இந்த ஒரு ரவுண்ட் டெயிலில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 35.3 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஒரு நல்ல ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. இதிலேயே உங்களுக்கு ப்ளூடூத் வசதி இருக்கிறது, ப்ளூடூத் காலிங்கும் உங்களால் இதில் பேசிக்க முடியும். அதாவது நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனோட பேர் பண்ணிவிட்டு அந்த மொபைல் ஃபோனுக்கு வர கால நீங்கள் வாட்சில் அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். அதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு செமையான விஷயம். இதை தாண்டி இந்த வாட்சில் உங்களால் 120 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்கிறத யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, அந்த இதெல்லாம் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் இதில் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கூகுள் இல்லை சிரி இந்த ரெண்டுமே உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷனும் வரும். நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்சில் பேர் பண்ணிட்டீங்கன்னா வாட்ச்லேயே உங்களால் பார்த்துக்க முடியும். ஃபயர் போல்ட்டோட ஹெல்த் ஷூட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களால் ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணிக்க முடியும், ஸ்லீப்பை மானிட்டர் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இதில் இன்பில்ட்டாக கேம்ஸும் கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் உங்களால் விளையாண்டுக்க முடியும். நீங்கள் ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் வந்து ஒரு 1000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தற்போதைய விலை 999 ரூபாயாக இருக்குது. ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்சோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் போல்ட் டாக் அப்படிங்கிறது அதோட பேர். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க துபாக்கர் என்னுடன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அதனால் கேளுங்கள் டெக் குரு நிகழ்ச்சி. இப்போ உங்களுக்காக செமையான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: காரியம் சிதறும். சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லைனா கால் பண்ணி கூட சொல்லலாம் அதே நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கார். யார் அவருன்னு கேட்டிங்கன்னா, திங்க் இன்ஃபோ எக்ஸ்பர்ட் சொல்யூஷன்ஸோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் கோகுல் கிறிஸ்தா இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் கோகுல். இப்போ நம்ம நிறைய பார்சல்லாம் வாங்குகிறோம், இல்லை நம்ம பார்சல் அனுப்புகிறோம், இல்லை ஆன்லைன்லேயே ஏதோ ஒரு பொருள் ஆர்டர் போடுறோம் அப்படிங்கிறப்ப அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர், அட்ரஸு, ஊர், மொபைல் நம்பர் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நம்மளோட டேட்டா லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கோம், அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வருது அப்படிங்கிறப்ப அந்த பொருளை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பெட்டியை வந்து நம்ம அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். இல்லை நமக்கு யாராவது கொரியர் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த கொரியரில் இருக்க பொருள் எடுத்துகிட்டு அந்த பொட்டியை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அந்த பொட்டியில் இருக்கக்கூடிய நம்மளோட அட்ரஸ், அதாவது நம்மளோட டீட்டெயில்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம எதையுமே வந்து எடுக்காமல் அப்படியே போடுறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஸ்கேமர்ஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி ஏதாவது ஸ்கேம் பண்ணுவாங்களா?
1: இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பிளாட்ஃபார்ம்ஸில் எடுக்க முடியும். ஸோ இப்போது ஒரு வெப்சைட்ஸ் வச்சுருக்காங்க, இப்போது ஏதாச்சும் வந்து கொரியர் பேசிஸ் வந்து வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் அந்த ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும், யாருக்கு அந்த ட்ராக்கிங் போயிருக்கு, வெறும் அந்த ட்ராக்கிங் ஐடி இருந்துச்சுனாவே அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஃப்ரம் டூ அட்ரஸ் அந்த ட்ராக்கிங் ஐடியில் இருந்து இருக்கும். நான் இப்போது ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் வெப்சைட்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம் சார், உங்கள் டேட்டா யூஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் யாராச்சும் அந்த டேட்டாஸ் பாஸ் பண்ணாங்கனாவே தெரிஞ்சிடும் சார், நம்பரை சேஞ்ச் பண்ணாவே வேறு ஒரு கஸ்டமர்ஸோட டேட்டாஸ்லாம் ஷோ ஆகும் சார் அப்படின்னு வந்து சொன்னோம். இட்ஸ் அ பக், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக், அது வந்து அது ப்ராப்பராக வேலிடேட் பண்ணல அப்படின்னா அது மாதிரி சென்சிட்டிவ் டேட்டாஸ் எல்லாமே காமனாக வந்து கிடைக்கும். இதே அட்டாக்கர்ஸ்க்கு கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க என்டையர் டேட்டாஸுமே வந்து டம்ப் பண்ண முடியும்.
0: நல்லா தெளிவாக சொன்னீங்க கோகுல், ரொம்ப நன்றி இதை நம்மகிட்ட சொன்னதுக்காக. அது மட்டும் இல்லாமல் மக்களே, நாம் வந்து ஆன்லைனில் ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அட்ரஸ்க்கு வரதில்லை, அந்த அட்ரஸையும் சரி, இல்லைன்னா வந்து நாம் ஏதாவது கொரியர் பண்ணுறப்ப இல்லை நமக்கு கொரியர் வரப்ப வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பொருள் எடுத்துகிட்டு தூக்கி போடுற அந்த டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவில் இருக்க அட்ரஸும் சரி, நாம் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோ இல்லை அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் அதை வந்து குப்பை தொட்டியில் போடலாம். நீங்கள் அப்படியே எடுத்து குப்பை தொட்டியில் போடுறதுனால பெரும்பாலும் இதனால் எந்த பிரச்சனைகளும் வராது. ஒருவேளை உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வேற யாருக்காக கிடைச்சதுன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி தவறுகள்லாம் இனிமேட்டுக்கு பண்ணாதீங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது பார்க்குறேன் கூட இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட திங்க் இன்ஃபோ எக்ஸ்போர்ட் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய கோகுல் கிறிஸ்தா இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு டெக் குரு நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டுவாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் பாடலுக்கு பிறகு இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது கரெனுடன்

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டெக்குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க அனுப்பணும். அப்படியே நீங்க வந்து சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலோட கருத்துக்களும் ஏதாவது இருந்து

அப்படின்னா நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் மக்களே. பாடலோட கருத்துக்களா அது எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குற பாட்டோட பெயர் மட்டும் டைப் பண்ணி உங்கள் பேர் உங்கள் ஊர் பேரோட சேர்த்து நான் சொல்கிற இந்த நம்பருக்கு அனுப்பணும். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும். வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இந்த பாட்டு இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம் வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான அருமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க இல்லை லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் அது. நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் வச்சுருக்கிறப்ப அதில் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு ஃபைல்ஸ் ஃபில் ஆகிட்டே இருக்குது, ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் க்ளீன் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப் தான் சொல்ல போகிறேன். இதோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவீரா அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய பிசி கிளீனர் தான் அது. இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அந்த வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். abira.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, அவீரா சிஸ்டம் ஸ்பீடப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மேலேயே ஜங்க் ஃபைல்ஸு, ஸ்டோரேஜு, ரெஜிஸ்ட்ரி என்ட்ரிஸு, ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். நீங்கள் இதை ஒரு டைம் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெடி டு ஆப்டிமைஸ்னு சொல்லிட்டு எவ்வளோ ஜங்க் ஃபைல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆகியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் விண்டோஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண உடனே எத்தனை ஆப் வந்து பாப் அப் ஆகுது, ஸ்டார்ட் அப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே தெளிவாக காட்டிடும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கம்ப்யூட்டர் ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்கிற மாதிரி உங்களால் பண்ணிக்க முடியும். முக்கியமாக இந்த ரெஜிஸ்ட்ரி கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்துறதுனால தேவையில்லாத ரெஜிஸ்ட்ரி ஃபைல்ஸ்லாம் வந்து இது க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாஃப்ட்வேரில் எக்ஸ்ட்ரா டூல்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களோட பிசி எக்ஸ்பீரியன்ஸை, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ஸ்மூத்தாக பண்ணிக்க முடியும். இதிலே அட்வான்ஸ்ட் பிசி கிளீனிங் டூல் இருக்குது, அட்வான்ஸ்டு பிசி ஸ்பீட் ஆப்டிமைசேஷன் இருக்குது, அட்வான்ஸ்டு பேட்டரி ஆப்டிமைசர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் தேவைப்பட்டதுன்னா abira.com அப்படிங்கிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு இந்த சாஃப்ட்வேர் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோன எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது பாலிப வயசு.
2: என்ன இது பாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்றைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கும் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைதளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்குது, செம்ம வைரலாகவும் போயிட்டுருக்கு. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெகுலரா என்ன பண்ணுவோம், அன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்போம்ல. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்காக என்ன கேள்வி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ சின்ன வயசுல நம்ம நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சிருப்போம், நினைச்சிருப்போம். நான் வந்து பெருசானா, நான் வந்து சயின்டிஸ்டானா, புது புது விஷயங்களை கண்டுபிடிப்பேன், மக்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா யோசிச்சிருப்போம்ல. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்க, நீங்க சயின்டிஸ்ட் ஆன உடனே உங்க ஊருக்கு உங்க மக்களுக்கு நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வி வந்திருக்கு. ஸோ கேள்வியை இன்னொரு டைம் கேட்குறேன். என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் சயின்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஊர் மக்களுக்கு அவங்க உபயோகப்படுற மாதிரி என்ன விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-707-107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள், ஜாலியாக நாம் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். இப்போது ஒரு 2-3 வாரமாகவே சேலத்தில் சாயங்காலம் ஆனால் என்ன வருதோ இல்லையோ, கரெக்டாக மழைலாம் வந்து வந்துடுது. ஸோ வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சேலமை தாண்டி தமிழ்நாட்டிலையுமே நிறைய இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அதான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. பைக்கில் போகிறவங்க கண்டிப்பாக ரெயின் கோட்டு ஹெல்மெட்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ அந்த தண்ணி தேங்குற மாதிரி இடங்கள்லாம் நிறையா இருக்கும்ல, அந்த சைட்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன், நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான வைபான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உரு சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை அவர் திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.

0: வீட்டில்
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: கனிமா எந்திரிப்பா, டைம் ஆச்சு.
1: போப்பா, தூக்க தூக்கமா வருது.
3: ஐயோ, என் பொண்ணு பாரு, நைட் எல்லாம் படிச்சு படிச்சு இப்ப எப்படி தூங்குது. காலேஜ் போகணும் பாப்பா, ஏஞ்சுக்கோ.
1: போப்பா, நைட் ஃபுல்லா போனை பார்த்து கண்ணெல்லாம் வலிக்குது.
3: என்னது, போன் பாத்தியா? நைட் ஃபுல்லா படிக்கலையா நீ?
1: எக்ஸாம்க்கு இன்னும் 2 மாசம் இருக்குப்பா.

0: செய்வாங்க. ஆனா நீ சம்பந்தமே இல்லாம விடிய காலத்துல தூங்குற, 11 மணிக்கு எந்திரிக்கிற, உன்னைய போய் பெருமையா நினைச்சனே.
1: அப்பா, அப்போ நான் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவளா?
2: இதெல்லாம் கேள்விப்படும் போது என்னோட ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வந்து வருது. அவரும் அந்த மாதிரி தான், நைட்டு ஃபுல்லாக கேம் விளையாண்டுட்டு காலையில் 4-5 மணிக்கு தான் போய் தூங்குவார். ஸோ நீங்களாம் வந்து நைட்டு நல்லா வந்து தூங்குங்க. நைட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா தூங்கி எந்திரிச்சாலே நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து கியூர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்றைக்கும் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் கம்பல்சரி தூங்கிடுங்க. ஸ்க்ரீன் டைமை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக ஒரு நாளைக்கு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஊருக்கு உங்கள் மக்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அடுத்ததாக இன்னொரு விஷயம் அப்படின்றது, இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லாங்க. அது என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது முன்னாடிலாம் வந்து ஒரு ரூல், ஒரு ஸ்கீம் வந்து இருந்தது என்ன அப்படின்னா, அந்த அவர் அரசு வேலையில் இருக்கிற பெண் பணியாளர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அந்த மகப்பேறு டைமில் 3வது குழந்தைலாம் பிறக்க போகிற அந்த ஒரு மகப்பேறு டைமில் 12 வாரங்கள் மட்டுமே அந்த பெய்டு லீவ் அப்படின்ற ஒரு ரூல் வந்து இருந்தது, ஒரு ஸ்கீம் வந்து இருந்தது. அதை இப்போது மாற்றி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெண்கள்லாம் வந்து 3வது குழந்தை வந்து பிறக்கும்ல, அந்த மகப்பேறு டைமில் 1 வருஷம் வந்து நீங்கள் விடுப்பு எடுத்துக்கலாம் சேலரியோட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிஜமாலுமே இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, உங்கள் ஊர் மக்களுக்கு உங்கள் ஊருக்கு தேவைப்படுற மாதிரி என்ன விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கேன். நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும்பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1% தான். அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8
3: இது வயசு.
4: என்ன இது?

இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஸ்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு உங்கள் மக்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி என்ன விஷயத்த கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, வெயிட் பண்ணுறீங்க, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க, உங்களோட அந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்னை கேட்டீங்க அப்படின்னா, நான் என்ன மாதிரி கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நான் பார்த்த வரையும் நம்ம ஊரில் கொஞ்சம் டிராஃபிக்லாம் அதிகமாக இருக்குல்ல. ஸோ இந்த டிராஃபிக்லாம், அந்த டிராஃபிக்குள்ளே பூந்து பூந்து போகிற மாதிரி சைக்கிளும் இல்லாமல் வண்டியும் இல்லாமல் ஒரு புது விதமான கண்டுபிடிப்பை தான் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஆசையாக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த இந்திரன் படத்தில் அந்த ரோபோட் வந்துட்டு கால்லையே இந்த சக்கரெல்லாம் வந்து வரும்ல, ஒரு பட்டன் அழுத்தினா அப்படியே காலில் ஷூஸில் சக்கரெல்லாம் வந்து வரும். ஸோ அப்படியே ரோட்டில் வந்து பாட்டுக்கு போகும்ல, அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக வந்துருக்கு. ஸோ இதே மாதிரி தாங்க, நீங்களும் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி உங்கள் ஊர் மக்களுக்கு என்ன கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு ஒரு மாதம் கிட்டே இருக்கும், ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு செம்மையான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருந்தார். அவர் அம்மா இருக்காங்கள, அவங்க அம்மா வந்துட்டு ரெகுலராக வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால வந்து பெருசாக நார்மலாக இருக்க மாட்டாங்க, கை கால் வலி, மூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வழிகள் தொந்தரவுகள்லாம் அவங்க உடம்புல நிறையா வந்து இருந்திருக்கு. அதை பார்த்து அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட அம்மாவுக்கு ஏதாவது உபயோகமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அந்த வேஸ்ட்டாக இருக்குள்ள மெட்டீரியல்ஸு அதை வச்சு மட்டுமே வாஷிங் மிஷினு, ரோபோ, குழம்பு வைக்கிற ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தார். வீட்டை க்ளீன் பண்ணுற ரோபோ வரைக்கும் அவர் வந்து கண்டுபிடிச்சிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் சம வைரலாக போய் கேரளா கவர்மெண்ட்டே அந்த பையனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான தலைப்புல நாம பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க விஞ்ஞானியா இருக்கீங்க அப்படின்னா உங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்க ஊரோட மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நீங்க என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றதான் இன்னைக்கு கேள்வியா வந்து இருக்கே. ஸோ இதை பத்தி நம்ம கூட ஒரு நேயர், அவங்களோட கண்டுபிடிப்புகள்லாம் என்ன, அவங்க மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம கூட பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம்
7: வணக்கம். நான் ருக்மணியம்மா தாலுக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
6: ருக்மணியம்மா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம் சாமி, நல்லா இருக்கோம்.
6: ஓகே ஓகே,
7: நல்லா இருக்கோம். அனைவருக்குமே வணக்கம்.
6: எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு விஞ்ஞானியா இருக்கீங்க அப்படின்னா மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி என்னென்ன பொருட்கள், என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க?
7: சொல்றேன், நான் ஒரு விஞ்ஞானியா இருந்திருந்தா லேடிஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் இது செய்ய
6: போறேன்,
7: செய்ய போறேன். அதாவது வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு அப்படியே பிரஸ் வச்சு வாக்கு வச்ச மாதிரி வாசல் கொட்டுறதுக்கெல்லாம் அப்படியே தொட்ட அந்த சுவிட்ச போட்டனா எல்லாம் கூட்டி மாதிரி செஞ்சிருவேன். அதே போல அடுப்பு அடுப்படி பக்கம் வந்துட்டாமா வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணி அதே ஒரு பட்டனை போட்டா காஃபி வந்துடும். சாத்திரத்தை வச்சா போதும் காஃபி வந்துடும். அதே மாதிரி சாப்பாடுகளும் வேணும்னாலும் டிஃபனு, சாப்பாடு வேணும்னாலும் சாப்பாடு, எல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் செய்ய சொல்லி ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணதான் வந்துடும்.
6: சூப்பர் சூப்பர்,
7: அப்படி செஞ்சிருவேன். அதே மாதிரி வேலையே செய்யாம சும்மாவே ஒரு இடத்துக்கு போகணும்னா நடக்காம இங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும். நம்ம என்ன இடத்துக்கு போக சொல்றோமோ அந்த இடத்துக்கு போயிடணும்.
6: ஓகே, வேற லெவல் இருக்கே.
7: ஆமா, எல்லாம் கேட்ட உடனே கிடைக்கிற மாதிரி நாம சம்பாதிக்காமையே வேலைக்கு போகாமையே வீட்டுல இருந்தபடியே நம்மளுக்கு எல்லாம் ஒரு சுவிட்ச், அதுக்கு ஒரு மெயின் சுவிட்ச் வேணும், அத போட்டுட்டா எல்லாமே கிடைச்சிரும். வேலைக்கு போகாம பணம் கிடைச்சிரும், வேணும் கிடைக்கும், துணிமணி கிடைக்கணும், நகை தப்பு புடவை வச்சிடணும், மைதாசு தொட்டா தங்கமா வரணும்னு அந்த மாதிரி என்ன வேணுமோ அத கேட்ட உடனே கிடைக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவேன்.
6: சூப்பரா இருக்குது. நீங்க ஏதாவது இதுல ஏதாவது கண்டுபிடிச்சீங்கன்னா மறக்காம எனக்கு கொடுங்க, எங்க வீட்ல பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
7: ஆமா, எல்லாருக்குமே பொதுவா தானே கண்டுபிடிக்கும்.
6: ஓகே ஓகே,
7: பொதுவா தானே. நீ அந்த சுவிட்ச் பாக்ஸ் எங்க இருக்குதுன்னு மட்டும், மெயின் சுவிட்ச் எங்க இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓஹோ, ருக்மணி அம்மாட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு டெய்லியும் எல்லாம் தேடி வருவாங்க.
6: சூப்பர் சூப்பர், கண்டுபிடிப்புகள் சொல்லிருந்தீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டு போயிடுறேன், எங்க வீட்டுக்கு செம யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா கால் பண்ணி சொன்னதுக்கு.
7: ராக்கெட்லாம் கூட போற மாதிரி கண்டுபிடிச்சோம்.
6: ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிமா கால் பண்ணி சொன்னதுக்கு.
7: நன்றி சாமி, நன்றி சாமி,
6: நன்றி நன்றி நன்றி. தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க வந்து அவங்களோட கண்டுபிடிப்புகளை பற்றி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சயின்டிஸ்ட்டாக இருந்தேன் அப்படின்னா இதை தான் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த வீட்டு வேலை செய்கிற பெண்களுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ருக்மணி அம்மா கிட்டேருந்து வாங்குகிற ஃபஸ்ட்டு கஸ்டமர் நானாக தான் வந்து இருப்பேன். ஏன் அப்படின்னா அதை வாங்கிட்டு போய் எங்கள் வீட்டில் கொடுத்தா அப்படின்னா அவங்க செம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம ருக்மணி அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓட 9787 0107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க ஒரு சயின்டிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிப்பீங்க மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க ஊர் மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி என்னென்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு சயின்டிஸ்டா இருந்தாரு அப்படின்னா அவரு என்னென்ன யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கண்டுபிடிப்பாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். சோனா பண்ணி திருப்பலர் குரு அவர்களுக்கு மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம். மாவட்டம் மோர்,
4: திருப்பூர் மாவட்டம் மோர் ஆலவன்.
3: ஆதவன், எப்படி இருக்கீங்க?
4: நீங்க குரு நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். முதல்ல கேக்குற கூட நீங்க கேட்டீங்க. சரி,
3: ஓகே ஓகேண்ணா. நான் இப்ப சொல்லுங்க,
4: ஒரு சயின்டிஸ்டா இருந்தா பொதுமக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி ஒன்னே ஒண்ணு செய்வேன். ஆனா அதாவது அளவுக்கு நான் பள்ளினாலும் நீங்க சொன்னதுனால சொல்றேன். கைபேசிய காதுல வச்சு இடிச்சுக்கிட்டே ஒரு டெக்னிக்கா பேசிக்கிட்டே போறாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த கருவி வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிரு. ஓரங்கட்டி ஒரு ஓரமா இருந்து பேசுறவங்களா ஒண்ணும் பண்ணாது. அப்படி காதுல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்படி பேசி போறவங்க அதிகரிச்சு வரும். அதை கண்டுபிடிக்க ஏற்பாடு, அந்த கருவி கண்டுபிடிச்சா அந்த நம்பரோட போக்குவரத்து துறை காவல்துறை ரெண்டுக்கும் தகவல் கொடுத்துரும். ரைட்டுங்களா?
3: ஓகே.
4: அப்புறம் சேர்ந்து அதுக்கு குறைஞ்சு வச்சு அவரான அஞ்சாயிரம் அவரால் விதிக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சு செஞ்சிருவாங்க அவங்களே.
3: ஓ, எல்லாமே இந்த கருவி வந்து டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும்.
4: ஆமா ஆமா, போட்டுருவாங்க. அதிகம் இவங்கனால இது இவங்கனாலதான் எதிர்த்து வந்தவங்க மோதி அழகால் பிரச்சனை ஆச்சுன்னா அவங்களுக்கும் நிவாரணம் கொடுக்கணுங்கிற மாதிரி அது மட்டும் கோர்ட்டுக்கும் போயிடும் அந்த கருவி
3: மூலமா.
4: மாதிரி எதுக்கு இந்த நான் சொல்றேங்கண்ணா, இது வந்து அதிகமா பாத்துட்டு இருக்கிற படத்துல எல்லாம் இடத்துல எல்லாம் முக்கியமான இதுல எல்லாம் இப்படி போறவங்க அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த டெக்னிக்கே தான் ஒழுங்கா ஓட்டிட்டு போயிலே கொஞ்சம் அது இப்படி பண்றதுனால வர்றது. இப்படி ஒரு கருவி கண்டுபிடிச்சு அப்படி போர்ட்டு காவல்துறை போக்கு அந்த பிரேக்கர்ஸ் இதுகளுக்கெல்லாம் போற மாதிரி பண்ணி எல்லா மூலமும் ஒரு டிசிஷன் அவர் முடிவு எடுக்க வைக்கிற மாதிரி அந்த கருவி இருக்கிற மாதிரி
3: ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி, நான் கால் பண்ணி
4: சொன்னதுக்கு.
3: திருப்பூர்ல இருந்து ஆதவன் நான் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரு ஒரு சயின்டிஸ்டா இருந்தாரு அப்படின்னா அவரு என்ன கண்டுபிடிப்பு

இப்போ மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கண்டுபிடிப்பேன் அப்படின்றத ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம திருப்பூர் அதுவும் நான் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும், அதாவது மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிபவேச நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கணும் எங்கூட அப்படின்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787070108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம்.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மட்டும் இல்லாமல் நம்ம சோனா எஃப்எம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் தான் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை ப்ளே ஆகிற பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக டாப் டென் மியூசிக் ஓட்டு வந்து பண்ணலாம். இப்போது லாஸ்ட்டாக வந்து ஹேவக் பிரதர்ஸோட கண்ணாலே கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு ப்ளே ஆணுச்சு. இந்த பாட்டுக்கு தாதகா பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணி அவங்களோட ஓட்டு அவங்க வந்து பதிவு வந்து பண்ணாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டுக்கு ஓட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, தாராளமாக சோனா எஃப்எம்மோட நிலை என்னன்னா 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஓட்டை தாராளமாக வந்து பதிவு பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணும்பொழுது அந்த பாட்டை கம்போஸ் பண்ணாங்கல்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ஒரு தனி மோட்டிவேஷனெலாம் வந்துருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட ஓட்டை நீங்கள் தாராளமாக பதிவு வந்து பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இது வாலிபவேச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ஊருக்கு என்ன விஷயத்தை மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுத்து சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99

0: கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோட வந்து இருக்கும். கட்டாயமா வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு யூஸ் ஆகிற மாதிரி, உங்கள் ஊர் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறைக்காமல் கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக வந்து பேசலாம். இப்போது நீங்கள் எத்தனையோ ஆஃபரை கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனால் இப்படி ஒரு ஆஃபரை கேள்விப்பட்டிருக்கவே வந்து மாட்டீங்க. நானுமே இப்படி ஒரு ஆஃபரை கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இந்த ஆஃபர் போட்டதுனாலே அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச போகிறதில்ல, செம்ம ட்ரெண்டிங்காக வந்திருக்கேன். ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இது வாலிப வயசு நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். குரு உங்களோட நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டலுங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஆஃபரை அறிவிச்சிருந்தாங்க மக்கள்கிட்ட. என்ன அப்படின்னா, இப்போது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த அதிகாலை நேரம் அப்படின்றதே ஹியூமன்ஸ்க்கு மனுஷங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நேரம். அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் வந்து பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும், ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஸோ அந்த டைமை மென்ஷன் பண்ணி, அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எத்தனை பேர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வரீங்களோ அவங்களுக்கு ஸ்கேனில் 40% டிஸ்கவுண்ட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. என்னங்க இது அதிகாலையில் இப்படி ஒரு ஆஃபரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் எனக்கே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம பேச பொருளாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறீங்க, உங்கள் ஊருக்கு தேவைப்படுற மாதிரி உங்கள் மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: வீடுகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் மக்களுக்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கே. இப்போது அடுத்ததான் இன்னொரு விஷயம், சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நீதிதா, நேர்மடா, வாவ், சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ என்ன ஏது அப்படி

அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக வந்து சொல்லிடுறேன். இப்போது ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இப்போ இருக்கிறாங்கல்ல ஜென்சி கிட்ஸு, அவங்கள பற்றின ஒரு டேட்டாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டவுடனே நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க, அந்த டேட்டாவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ கம்பெனியில் ஜென்சி கிட்ஸ்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க பயங்கர நேர்மையாக இருக்கிறாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறாங்க. மனசுக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு பேசிடுறாங்க. சரி எது ரைட் எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து பார்த்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒர்க் என்வரான்மெண்ட் இப்போ அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நிஜமாலுமே இதெல்லாம் கேள்விப்படும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது, வா சூப்பர் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் இது வாலிப பேச நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். நம்ம கூட பேசுகிறதுக்காக சோஷியல் மீடியா கிட்டலாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அவங்களோட ஜேர்னிலேருந்து அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருக்கேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை

0: வானொலியில்
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஊருக்கு மக்கள் உங்கள் ஊர் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி என்ன கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தார் அப்படின்னா அவர் என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிப்பார் அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
2: மகிழ்ச்சியான மாலை வணக்கம்.
1: மகிழ்ச்சியான மாலை வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க?
2: நன்றிண்ணா.
1: மாசனாயக்கம்பட்டியிலேருந்து நம்ம சதீஷனை கால் பண்ணியிருந்தாரே, கால் பண்ணி விவசாயம் தான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, ஸோ விவசாயிகளுக்கு நான் சூப்பரான கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ரொம்ப சூப்பராக வந்து இருந்ததில்ல. ஸோ நாம் இவ்வளோ நேரம் நிறைய ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், நம்ம நேயர்கள்கிட்டையுமே அவங்களோட கருத்துக்களை அப்படியே வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் டீம் இருக்கிறாங்க. இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ரமேஷ் ப்ரோ, லியோ ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸாக பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட்டாகவே உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னிலேருந்து எக்கச்சக்கமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்றது எல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது பயங்கர பூமில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் உள்ளே வந்துட்டுருக்காங்க. புது புது கிரியேட்டர்ஸ் உள்ளே வந்து அவங்களோட டேலண்ட்ஸை அப்படியே ஷோகேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. யங் டேலண்ட்ஸ் உள்ளே வந்துட்டுருக்காங்க. முன்னே இருந்ததை விட இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது பயங்கர பூமில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலமையில் புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு ஆஸ் அ சோஷியல் மீடியா கிரியேட்டராக உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க?
3: இல்லை, இப்போ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் நாமளும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், வீடியோ ஆடியோ குவாலிட்டியாக கொடுங்க, கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். ஒரு வீடியோ வந்து 10 செகண்டில் தள்ளி விடுறவங்களும் இருக்காங்க, அதே அந்த வீடியோ 10 நிமிஷம் ஆனாலும் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அது ஏன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம், நம்ம எப்படி குவாலிட்டியாக கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சுன்னா கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க. ஸோ மக்களுக்கு எப்படி பிடிக்கும், எதை பிடிக்குன்றது தெரிஞ்சு அது மாதிரி கன்சிஸ்டன்ஸியாக பண்ணோன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க, நீங்களுக்கு க்ரோத் கிடைக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுங்க பிரதர். மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் வந்து ரெகுலராக மேக் பண்ணி போடுங்க, அதில் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து காட்டுங்க. அதாவது ஒரு 10 செகண்ட்குள்ளே அந்த வீடியோக்குள்ளே மக்களை நீங்கள் இழுத்துட்டீங்க, அந்த ஹூக் வச்சு நீங்கள் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடியோக்கான ரீச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட சைட்லேருந்து நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, ஃபேக்கான கண்டென்ட், ஃபேக்கான ஒரு விஷயத்தை மக்கள் முன்னாடி போய் எடுத்து வைக்காதீங்க. அவங்க ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்கள் பிராண்டு மேலே இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு நம்பிக்கை எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த குவாலிட்டியை மட்டும் காப்பாற்றிக்கோங்க. உங்களுக்கான பிராண்டை நீங்கள் பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்றைக்குமே ஃபேக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம ஓமலூர் பசங்க டீம் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். அவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க. MJ, yeah?

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், அதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டர் டீம் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யார் இருக்கிறாங்க அப்படின்னா, கோமலூர் பசங்க இந்த பேஜ்க்கான டீம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ரமேஷ் ப்ரோ, லியோ ப்ரோ, நீங்கள் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னிலேருந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக சூப்பராக இருந்தது பிரதர். ஸோ ஃபைனலாக உங்களோட சைட்லேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
4: ஃபைனலாக பார்த்தீங்களா, நாங்கள் இதோட இது இந்த ஜேர்னி முடியாது. கண்டிப்பாக நாங்கள் அடுத்தது ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம், வாம்பலூர் பசங்கன்ற ஒரு லோகோ ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு வாம்பலூர் சார்ந்த இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
5: இந்த வாம்பலூர் பசங்க சேனல் எங்கள் தான் பார்க்காம நம்மள் தான் பாருங்கள் அப்படின்றது நாங்கள் இன்னும் இது வந்து எப்படின்னா, இதை இதனால் எங்களுக்கு பயன் இல்லை, பயனும் நாங்கள் அடைய போகிறது ஒன்றும் இல்லை. இதை வச்சு உங்களுக்காக நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றோம்.
3: சூப்பர் சூப்பர் பிரதர், அவ்வளோ சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, கேட்குமே அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா அந்த ஒரு சர்வீஸை பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போ நீங்களும் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரேன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கர ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வந்துருக்கு, இவங்களோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலாக வந்திருக்கும். ஸோ நம்ம ஓமலூர் பசங்க டீம் நம்ம கூட இவ்வளோ நேரம் வந்து பேசியிருந்தாங்க, அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருந்து உங்கள் ஊர் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் கேள்வியாகவே வந்து இருந்ததுங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட யார் யாரெல்லாம் அவங்க சயின்டிஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா என்னென்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம கூட யார் யாரெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, மாசிநாயக்கன் பட்டியிலேருந்து சதீஷ் அண்ணா, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா என்னென்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டாங்க, கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இப்போது நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்பயும் சொல்றதாங்க, இப்போ ரெகுலரா ஈவினிங் 6 மணிக்கு மேல ஒரு அப்டேட் வந்து காமன்

வர மாதிரி வந்துருச்சு. என்ன அப்படின்னா, சேலத்தில் மழை வரப்போகுது, சேலத்தில் நேற்றுலாம் மழை வந்துச்சு, நீங்கள் வெளியெலாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக வந்து போங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கமாகி போச்சு. அந்த அளவுக்கு சேலத்தில் ஈவினிங் டைமில் நைட் டைமில் மழை அடிக்கடி வந்து வருது. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதாங்க, சேஃப்டிக்காக ரெயின் கோட்டு ஹெல்மெட்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ தண்ணி தேங்கி நிற்கிற இடங்களில் கொஞ்சம் போகிறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பாய்.

வேர்கள் புதிய மண்ணை தழுவினாலும் தன் பழைய கிளைகளின் பசுமையை மரம் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அதாவது ஒரு மரத்தோட கிளை வந்து பிரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த கிளைகள் பிரிஞ்சிருக்குது அப்படின் போது அந்த இடத்துல ஒரு பழைய அதாவது காஞ்சி போன கிளை இருக்கு அப்படின் போது அது காஞ்சி போய் ஒடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே அந்த இடத்துல பசுமை அப்படின்னு இருக்கும். அந்த சுவாசம் அப்படின்றது அந்த கிளையில இருந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். அதுதான் அந்த மரத்தினுடைய ஒரு உன்னதமான விஷயம்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் பெண்களுடைய வாழ்க்கையுமே. அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நான் பேசலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 7.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லைசா லைசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களையும். திருமணத்துக்கு பின்னாடி புதிய உறவுகள் எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் ஒரு பெண்ணுடைய இயல்பான குணத்தையும் மன அமைதியும் காக்கிறதுக்கு அவங்களுடைய நட்பு இருக்கு இல்லையா, அந்த பழைய நட்பு இருக்கு இல்லையா, அந்த நட்பும் தோழமையும் தான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணத்துக்கு பிறகு பெண்களுடைய நட்பு அப்படின்றது முறிஞ்சு போன ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி, திருமணத்துக்கு பிறகும் ஆண்களுடைய நட்பு ஓட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இயல்பா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒரு பெண்ணினுடைய நட்பு மட்டும் எல்லை கோடு போடுறது நியாயமா, இதுதான் இன்னைக்கான கேள்வி. சோ கேட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் நீங்க 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி திருமணத்துக்கு பிறகு ஆண்களுடைய நட்பு அப்படின்றது அப்படியே தொடர ஆரம்பிக்குது, ஆனா பெண்களுடைய நட்புக்கு எல்லை கோடு போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா திருமணம் அப்படின்றது வந்து ஒரு புதிய மனிதர்களையும் புதிய உறவுகளையும் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பயணம் சொல்லலாம். ஆனா அது வந்து ஒரு பெண்ணினுடைய தனிப்பட்ட உலகத்தையும் அவங்களுடைய பழைய நட்புகளையும் ஒட்டுமொத்தமா அழித்துவிடக்கூடிய சிறையா மாறவே கூடாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய நடைமுறையை பார்த்தோம்னா திருமணத்துக்கு பிறகு ஆண்களுடைய நட்பு இருக்கு இல்லையா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், கிரிக்கெட் விளையாட போறதா இருக்கட்டும், இது எல்லாமே அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒன்னா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் வேலைக்கு போற இடத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க கிட்ட கால் பண்ணி பேசலாம் இல்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஹெல்ப்புக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும் போதா இருக்கட்டும் இல்ல நேர்ல போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தாலும் அந்த நேரத்துல பெண்கள் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, இன்னும் உனக்கு அந்த பழைய பழக்கம் போகலையா, குடும்ப பொறுப்பு விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத அரட்டை அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றத வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கு இல்லையா, இது இன்னும் பல இடங்கள்ல இருக்க ஆரம்பிக்குது. இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது பெண்களுடைய வாழ்க்கை அப்படியே திருப்பி பாருங்க, அம்மா மருமகள் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அடையாளமும் இல்லாம முகமுடியும் இல்லாம ஒரு பொண்ணு நானா இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வு எப்போ வர ஆரம்பிக்கும் அப்படின்னா அவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் மட்டும்தான் இருக்க ஆரம்பிக்கும். மன அழுத்தங்களையும் குடும்ப சோர்வுகளையும் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு மனசார சிரிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய தோழிகள்கிட்ட பேசும்போது தான். அதனால ஒரு பெண்ணினுடைய நட்பை கட்டுப்படுத்துறது அப்படின்றது அவங்களுடைய சமூக உலகத்தையே முடக்குவதற்கு சமமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால ஆரோக்கியமான உறவு அப்படின்றது ஒருத்தரை தனிமைப்படுத்துறது கிடையாது, அவங்களுடைய தனிப்பட்ட உலகத்தையும் அவங்களுக்கான நட்புகளையும் முழு நம்பிக்கையோட மதிக்கிறதுல தான் இருக்க ஆரம்பிக்குது அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சோ அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு ஆண்களுடைய நட்பு தொடர ஆரம்பிக்குது, ஆனா பெண்களுடைய நட்புக்கு மட்டும் எல்லை கோடு ஏன் விதிக்கிறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நீங்களே இப்போ தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புழா பண்ணி அதை திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாலு ஐந்து ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில இந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970ஆம் வருஷத்துல இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரனைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேல வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேல விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: அரண்மனையில சொகுசு வாழ்க்கை, இளவரசிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, இது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு ஒரு பைசா கூட வாங்காம தன்னோட நாட்டுக்காக 11 மாசம் ராணுவ படையில சேர்ந்து நாட்டுக்காக சேவை செஞ்சிருக்க கூடிய ஒரு இளவரசிய பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலையும். டென்மார்க் மன்னரா இருக்கக்கூடிய 10th Frederick, அதுக்கப்புறம் ராணி மேரியனுடைய மூத்த மகளா இருக்கக்கூடிய 19 வயசு இளவரசியா இருக்கக்கூடிய இசபெல்லா. இசபெல்லா அவங்களுடைய உயர்நிலை பள்ளி படிப்பை முடிச்ச சில வாரங்கள்ல வந்து அரண்மனையில சொகுசான வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட நாட்டுக்காக 11 மாசம் ராணுவ பயிற்சியில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட அவங்க என்ன பண்றாங்கன்னா ராணுவ பணியில வந்து இணைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, டென்மார்க் அரச குடும்ப வரலாற்றிலே இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெண் உறுப்பினருமே வந்து முழுமையான கட்டாய ராணுவ பணியில ஈடுபட்டதே கிடையாது. ஆனா இதை முதல்ல இவங்க செய்யறாங்க அப்படின்னும் போது குடும்பத்திலயும் சரி சமூகத்திலும் சரி எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றது அவங்களுடைய நாட்டில எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு அரச குடும்பத்துல மூத்த இளவரசியா இருக்கும் போதும் எந்தவித சிறப்பு சலுகையும் எதிர்பார்க்காம சாதாரண வீரர்களை போல இவங்க கடுமையான ராணுவ பயிற்சி எடுக்கிறது, அந்த கடுமையான கட்டுப்பாடுகளுக்குள்ள ஒழுக்கமா இருக்கிறது அப்படின்றது வந்து உடல் உழைப்பையும் மன அளவுலையும் வந்து எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்றத இவங்க சந்திச்சிருக்காங்க. ஆனா அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, சோ அது வந்து மிகப்பெரிய விஷயம். தன்னோட நாட்டுக்காக ஒரு 11 மாசம் வந்து நான் வந்து கண்டிப்பா கலந்துப்பேன், ராணுவ பயிற்சி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் இவங்க டென்மார்க் அரச குடும்ப வரலாற்றிலே முழுமையான ராணுவ பணியை மேற்கொள்ளக்கூடிய முதல் அரச குடும்ப பெண்மணி அப்படின்ற ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையை இவங்க வந்து படைச்சிருக்காங்க. மற்ற ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மாதாந்திர சம்பளமும் தினசரி அலவன்ஸ் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் வாங்க மறுத்திருக்காங்க. 1 ரூபாய் கூட நான் சம்பளம் வாங்காம முழு மனதோட நான் வந்து நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நான் முன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. இதுதான் வந்து உலக அரங்களை எல்லாராலையும் பாராட்டுறதுக்கான ஒரு விஷயமா மாறி இருக்கு, நானும் பேசுறதுக்கான ஒரு விஷயமா மாறி இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சம்பளம் வேணும், குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் வந்து என்னோட நாட்டுக்காக என்னோட அந்தஸ்து விட்டுட்டு நான் இங்க வந்து கடுமையான பயிற்சி எடுத்துக்கிறேன், ராணுவத்துல கலந்துக்கிறேன் அப்படின்னு போது இதுக்கு காரணம் என்னோட தேசப்பற்று அப்படின்றத அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொகுசும் அந்தஸ்தும் நம்மளுடைய அடையாளம் அப்படின்றது கிடையாது. நம்முடைய சமூகத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பெண்கள் நீங்க செய்யக்கூடிய அந்த சேவை இருக்கு இல்லையா, அதுதான் பிற்காலத்துல உங்களை யாரு அப்படின்றத ப்ரூஃப் பண்ணும். நீங்க செஞ்ச சேவைகள் தான் பேச ஆரம்பிக்கும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில உங்களுக்காக பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலி கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சவுனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான சவாலை பற்றி தான் இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, மோஸ்ட்லி வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் வசதிகள் சரியாக இல்லை அப்படின்னாலுமே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யூரின் போக

அடைக்கி வச்சிருக்கிறதுனால சிறுநீர் பை இருக்கு இல்லையா, அந்த சிறுநீர் பையில பாக்டீரியாக்கள் பல மடங்கு வந்து பெருக ஆரம்பிச்சு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான முதல் காரணமா அமையுது. அதை வந்து பெண்கள் பண்ணவே கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல சரியில்லை அப்படின்னா நிறைய கடைகள்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அதையும் தாண்டி பெட்ரோல் பங்க்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் வசதிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின் போது நேரடியா போய் அதுல உட்கார்றது அப்படின்றத வந்து தவிர்த்துடுங்க. ஏன்னா அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருக்கக்கூடிய இந்த சீட்ல வந்து கிருமிகள் ஏதாவது இருக்கும், அதெல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு அந்த சீட்ல உட்கார்றது அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதுக்கப்புறமேட்டு இந்த சானிடைசர் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பிங்க. கொரோனா காலகட்டத்தில் பல பேர் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரும் பழக்கப்படுத்தாம பழகாம இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா பேக்லேயே வந்து நீங்க இந்த சானிடைசர் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னு போது ரெஸ்ட் ரூம் போனதுக்கு அப்புறமேட்டு இல்லை வெளியில் எங்கேயாவது போறீங்க அப்படின்னு போது அந்த டைம்ல வந்து சானிடைசர்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஆஃபீஸ்ல வந்து மல்டிபிளா ஒரே சிஸ்டம் யூஸ் பண்றீங்க, எல்லாரும் கலந்து கலந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு போது அந்த நேரத்திலயுமே வந்து இந்த சானிடைசர் இதெல்லாம் யூஸ் பண்றது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு மருத்துவ ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வுல அந்த ஆய்வு குறிப்பு வந்து வெளியிட்டு இருந்தது பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்ல 60% பேர் அவங்களுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது UTI தொற்றால பாதிக்கப்படுறாங்க, அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்றால பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் பல பேர் இந்த பஸ்ல போகும்போதா இருக்கட்டும் இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆபீஸ் போயிடலாம் அப்படின்னு அடக்கி வைக்கக்கூடிய பல பெண்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. பாக்டீரியாவோட வளர்ச்சி அப்படின்றது பன்மடங்கு அதிகரிக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு பெண்கள் அன்றாட வாழ்க்கையில சுகாதாரத்தை வந்து கடைபிடிப்பீங்க அப்படின்றதான் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி லேச லேச நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து புகழ்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பேக் டு பேக்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் உடைய சாங்ஸ் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா.

0: சீரியஸா?
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒருத்தங்க பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கண்ணம்மா பகுதி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே வந்து நம்ம கண்ணம்மா பகுதியில் பேசுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது, இந்த இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்போது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி சவால்கள் எல்லாம் கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கண்ணம்மா பகுதியில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம கூட யார் அடுத்ததா வந்து நம்ம கூட பேச போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க என்ன பண்றீங்க?
3: என் பேர் சோனா வான்மதி.
2: இன்னைக்கு நம்ம கூட வந்து சோனா வான்மதி தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். சோனா சொல்லுங்க, இப்போ நீங்க வந்து ஆரம்பத்துல வீட்டிலயா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கட்டும் செல்ஃபி இதெல்லாமே அதிகமா எடுத்திருப்பீங்க. இப்போ வந்து கண்டென்ட் கிரியேட்டரா வந்து மாறிட்டீங்க அப்படின்னு போது இந்த நேரத்துல வந்து கண்டிப்பா வீடியோ எல்லாம் அதிகமா எடுக்க ஆரம்பிக்கணும், ஃபேஸ் ரிவீல் பண்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு போது கண்டிப்பா ஒரு கான்பிடன்ட் அப்படின்னு தேவைப்படும். சோ நீங்க எந்த டைம்ல இது எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சீங்க, அதே மாதிரி ஒரு பயம் அப்படின்றதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ எப்படி இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சீங்க, சோ அதுக்கு முன்னாடி வந்து பேசுறது இதெல்லாமே நீங்க எப்படி பண்ண ஆரம்பிச்சீங்க?
3: எப்போ வர ஆரம்பிச்சுன்னா அது ஒரு 30 வீடியோஸ் போட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆச்சு. சரி ஓகே, நல்லா பேசுறது வந்து எல்லாமே ஒரு விஷயத்த என்னால் வந்துட்டு இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த விஷயத்தை போய் என்னால் போய் அக்கா கிட்ட கூட கன்வே பண்ண முடியாது, நான் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு 4 விஷயத்த நிறைய பேத்துக்கு சொல்கிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் உண்மையாலுமே நல்லா இருந்து நல்லா நான் ட்ரெயின் ஆகியிருக்கேன், அதுதான் சொல்லணும்.
2: அதாவது கத்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டேன் நான், ஒவ்வொன்றும் நான் ட்ரெயின் ஆனதுல தான் இப்போ நான் என்னோட வீடியோஸ் எல்லாம் அதிகமாக போடுறேன் அப்படின்னும் போது அதுக்கு காரணம் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். ஸோ அதுதான் வந்து எனக்கு இப்போ கை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம கூட வந்து சோனா வான்மதி சூப்பராக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். சோனா இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து குக்கிங் வீடியோஸ் தான் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த குக்கிங் வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் அதிகமாக போட்டுருக்கீங்க அப்படின்போது அந்த நேரத்தில் வியூஸ் அதிகமாக போகல, சரியான ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த நேரத்தில்?
3: அப்போ அது ஸ்டார்ட் பண்ண புதுசு இல்லையா, அது எனக்கு தெரியவே கிடைச்சி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், அப்போ தான் வந்து அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து ட்ரெண்ட் ஆவீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு அது அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு குக்கிங் வீடியோவே. ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு பையன் கேட்டாங்க வந்துட்டு என் குக்கிங் சேனலை பார்த்துட்டு, அக்கா நீங்கள் போடுங்க, நாங்கள் வந்து பேச்சுலராக இருக்கோம், நீங்கள் எனக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன்.
2: ஆரம்பத்தில் குக்கிங் வீடியோஸ் நான் போட்டிருந்தேன், வியூஸ் அதிகமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் ஓரியன்டான வீடியோஸ் நான் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் நல்லா வியூஸ் வந்திருக்கு அப்படின்னும் போது இதை நான் பிடிச்சி அடுத்தடுத்து போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து மறுபடியும் அந்த குக்கிங் வீடியோஸ்லாம் கேட்குறாங்க, இருந்தாலும் நான் இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து அதெல்லாம் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட வந்து சோனா வான்மதி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனா வான்மதி தான். சோ சோனா வான்மதி வந்து சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் கிட்ட தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். மெட்டூர்ல இருந்து இங்க வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நாம தொடர்ந்து பேசலாம். சோனா இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ ஆரம்பத்துல வந்து நீங்க எதுக்காக அதாவது கண்டென்ட் கிரியேட்டரா வந்து மாறணும் அப்படின்னு போது ஃபேமிலி சைட்ல வந்து வீடியோஸ் போடுறதுலாம் வந்து வேணாம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்போல இருந்து இப்போ வரைக்கும் வீடியோஸ்லாம் நீங்க வந்து விடாம இருக்கீங்க, கன்சிஸ்டன்சியா போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு போது என்ன காரணம்? ஏன்னா அப்போல இருந்து இப்போ வரைக்கும் வீடியோஸ் வந்து விடாம ஃபேமிலி சைட்ல வந்து சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாத்தையும் கடந்து நீங்க வந்து வீடியோஸ் ரெகுலரா போட்டுட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன?
3: விடாம இருக்கிறது காரணம்னா, ஏன்னா வந்துட்டு எங்க ஊர்ல வந்துட்டு யாருமே வந்துட்டு இந்த மாதிரி போட்டது இல்ல. ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி

0: பிடிச்சி பேசினதுலன்னு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா. அதனால நானும் வந்துட்டு அது விடவே கூடாது, எங்க அப்பா இது பண்ணவே கூடாதுன்னு சொல்லும் போது கூட நான் உட்காந்து அழுந்தனே வழியே நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அழுகாச்சு தான் வந்துச்சு. அந்த கோவம் வந்துச்சு, அழுகாச்சு வந்துச்சு. அப்ப வந்து எனக்கு எப்படி திரும்ப ஃபீல் ஆச்சு, நம்மளை நம்பி இவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு 6000 பேர் இருக்காங்கனாலும் அவங்க வந்து எனக்காக இருக்காங்க, நான் போடுற கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி டைம்ல ரொம்ப அழுந்தேன் எங்க அப்பா கிட்ட. எங்க அப்பா அதுக்கப்புறம் எதுவுமே கண்டுக்கலேனே, ஓகே பண்ணு, நான் சொன்னாலும் நீ விட மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ பண்ணு அப்படின்ட்டாரு.
1: அதாவது விடாமுயற்சி தான் என்னை வந்து இந்த அளவுக்கு வெற்றி அடைய வச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு பேஜ் ஆரம்பித்து ஒரு 7000 பக்கமாக வந்து சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து அவங்களது வந்து ரீச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுறாங்க அப்படின்போது அதுதான் வந்து அவங்களை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சூப்பர் வான்மதி, ஏன்னா இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆரம்பத்தில் குக்கிங் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ அது எல்லாத்தையும் கடந்து கண்டென்ட் ஓரியன்டான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. ஸோ சமூகத்திலேருந்து வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் கடந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட் இல்லாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வீடியோஸ்லாம் நீங்கள் போடும்போது அந்த சப்போர்ட் கிடைக்குது இல்லையா. ஸோ அது மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன நம்பி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் நான் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. இந்த பணி அப்படின்றத தொடருவீங்க அப்படின்னு நானும் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இப்போ அடுத்ததா உங்க கூட பேசுறதுக்காக ஸ்ரீஹரணி காத்துட்டு இருக்காங்க. சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கறதுக்காக அவங்களும் வந்துட்டாங்க. நான் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: எரும்பும் அரிசி மணியும் அப்படின்ற இந்த ஒரு குட்டி கதை தான் சொல்ல

0: ஒரு பெரிய காட்டில் எறும்புங்கள்லாம் நிறைய வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு எறும்பு மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம எப்பயுமே எல்லார் மாதிரியும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், ஸோ நமக்கு தேவையான உணவை நம்மளே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம், நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து, ஒரு நாள் ஒரு சின்ன எறும்பு தன்னோட உணவை தேடி எல்லாருமே போகிற வழியில் போகாமல் வேறு வழியில் போச்சு. அப்படி அது போகும்போது போகிற வழியில் இந்த அரிசி மணிகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் விடாமல் அது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் ஒரு 4 அரிசிக்கு மேலே அதால் திருப்பி வந்து எடுக்க முடியல. அப்போது என்ன பண்ணுச்சுன்னா, டயர்டாகி அது வந்து வீட்டில் உட்காந்துருச்சு. அப்போ அவங்க வீட்டில் இருந்த மற்ற எறும்புகள் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏன் தனியாக போகிற, உன் கூட 4 பேரை கூட்டிகிட்டு போனால் எல்லாருமே சேர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் நம்மளோட உணவு கிடங்கு ஜாஸ்தி ஆகும்ல, ஏன் தனியாக போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த எறும்பு சொன்னிச்சு, இல்லை நான் வந்து சுதந்திரமாக இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எப்படியோ கண்டிப்பாக எறும்புக்கு உதவி தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சு எறும்பு கூடவே பின்னாடியே போனாங்க. அப்போ அங்கே டயர்டாகி உட்காந்துருந்த எறும்புக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்துட்டு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சோம்னா பெரும் பலனை நம்ம அடையலாம், ஸோ ஒற்றுமையே வலிமை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எறும்பு வந்து புரிஞ்சுக்கிச்சு, ஓ இவ்வளோ இது இருக்கா, இப்போ நான் ஒரு ஆள் இது எடுத்துகிட்டு போகிறத விட 10 பேர் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் நம்மளோட உணவு கிடங்கு தானே ஜாஸ்தி ஆகும், ஸோ அது வந்து நமக்கு தானே பெனிஃபிட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கூடையும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, நம்ம எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கிறதோட பலமே தனி, அதனால் ஒற்றுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: கங்கேஷ்.
0: கங்கேஷ், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 8.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: சைதன்யா.
0: சூப்பர். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: ஒரு 4 பேர்.
0: யார் யாரெல்லாம் அது?
1: ஹர்ஷவர்தன், சந்தோஷ், தருண், விபீஷன்.
0: ஓகே ஓகே, உங்களோட சேர்த்து அப்போ 5 பேர். நீங்கள் 5 பேரும் என்னென்ன சேட்டையெல்லாம் ஸ்கூலில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க நேயர்களே. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்ணி என் கூட. இப்போது பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாக நடக்குது. ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும்.

0: கட்டாயமா வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
5: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கங்கேஷ் தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம கங்கேஷ் கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு இந்த காஃப் வந்து வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இரும்புவாங்க, அதனால தொண்டை வலியெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த காஃப் வந்து நம்ம சிவியராக இருக்கா இல்லை மைல்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்?
6: குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சளி, நெஞ்சு சளி பாதிச்சு வர்றது வந்து நல்ல வெட் காஃப். சளி நிறைய வெளியில் வரும், பட் அதை அவங்களால துப்ப முடியாது. மோஸ்ட்லி 5 வயசுக்கு கீழே எல்லாம் முழுங்கிடுவாங்க. அது ஒன்றும் பண்ணாது, வயிற்றுக்கு போய் அதில் இருக்க பாக்டீரியாலாம் போயிடும். பட் அந்த அதுதான் வந்து வெட் காஃப். நல்லா இரும்போது நல்லா சத்தம் கேட்கும், அது வந்து வெட் காஃப். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீசிங்கோட சேர்ந்து வர காஃப். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலர் வீசர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வீசிங்கோட வர காஃப்னு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த வெட் காஃப் மாதிரி இருக்கும். மூச்சு வாங்கிட்டே அவங்க இது பண்ணுவாங்க, இருமல் இரும்புவாங்க. அவங்களுக்கு எப்போ வீசு கரெக்டாகும், நீங்கள் என்னதான் காஃப் சிரப் எது கொடுத்தாலுமே வீசிங் கரெக்ட் ஆகிறதுக்கு தேவையான நெபுலைசேஷனோ அதுக்குரிய மருந்தோ கொடுத்தா தான் அந்த காஃப் செட்டில் ஆகும். அவங்க யூஸ்வலி இருமிருமி வாந்தியே எடுத்துருவாங்க, அந்தளவுக்கு வீசிங் காஃப் இருக்கும். ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் இந்த காஃப் செட்டில் ஆகும்.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ சிவியராக இருக்கிறது எந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சில ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவுக்கு அவங்க எடுத்துக்க வேண்டிய உணவுகள்லையும் நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ அவங்க வளரக்கூடிய வயசு, அதாவது 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அவங்களோட உடல் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 90% கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு டைம்லேயே நம்ம வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் கொடுத்து அவங்களோட பாடியை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போலேருந்தே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம போட்டு வைக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மீல் பிளேட் இருக்குது அப்படின்னா அதில் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு எல்லாமே மிக்ஸ்டாக இருக்க மாதிரி நம்ம கொடுக்கணும். வெறுமனே ஃபைபரை மட்டும் கொடுத்துட்டு, அதாவது காய்கறிகளை மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு கார்ப்ஸ் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது பேலன்ஸ்டு மீலாகவே இருக்காது. ஸோ அதனால் எல்லாமே அவங்களோட மீல் பிளேட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், டிவியில ஒரு குழந்தைய பார்த்தேன், அது திமிங்கலத்தோட பாலை குடிச்சு 100 கிலோ வெயிட் ஏறிச்சான்டா.
2: டேய், அது எப்படிடா? யாருடா அந்த குழந்தை?
1: அதுவா குட்டி திமிங்கலம்?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரின்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.

0: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கங்கேஷ் கூட பேசிடலாம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ நம்ம கங்கேஷ் கூட பேசிடலாமா? கங்கேஷ், உங்களுக்கு ஒரு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க. சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? எப்போ எங்க எப்படி டீட்டெயிலா சொல்லுங்க.
1: கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம், அது வந்து போன வருஷம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது உட்காந்து நானும் சந்தோஷம் உட்காந்து பேசிட்டு இருந்ததுக்கு மேம் திட்டணும்.
0: டிஸ்க்ளைமரை போட்டு போன வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, அப்புறம் என்ன சொல்லி தப்பிச்சிங்க
1: மேம்? இந்த மாதிரி பெண்ணு வாங்கணும்,
0: பெண்ணு வாங்கணும்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டீங்க. சரி ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: மேக்ஸ்.
0: மேக்ஸ் ஏன்?
1: ஏன் மேக்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வரல மேம். மேம் அதில் என்னை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏன் வரல வரலன்னோட நம்ம அந்த திட்டின அந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம மாஸ்டர் பண்ணி காட்டணும் அப்படின்னு தோண்டி அதில் இது பண்ணி பிடிச்சோம்.
0: ஓ சூப்பர் சூப்பர், இதே வந்து ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, வெரி குட். சரி, உங்களுக்கு பெருசானா என்ன ஆகணும்னு ஆசை? உங்களோட ட்ரீம் என்ன?
1: ஐஏஎஸ்.
0: ஐஏஎஸ் எப்படி இவ்வளோ பெரிய எய்ம் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படி தோணுச்சு உங்களுக்கு?
1: மேம் ஐஏஎஸ் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது, எங்கள் அம்மா அப்பாவும் அந்த ஆகணும்னு நினச்சேன். அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து நான் எஸ் பேட்சில் இருக்கிறதுனால ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணோம். இல்லாமல் ஹை ரேங்கிங், எல்லோரும் நம்ம கீழே இருப்பாங்க, நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம நாட்டுக்கு நம்ம நல்லது செய்யலாம், அந்த மாதிரி இருக்கும்போது அது நமக்கு பெருமை தானே, அதனால அந்த மாதிரி சூஸ் பண்ணோம்.
0: கண்டிப்பாக இப்போவே எவ்வளோ பெரிய எய்ம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பெரிய பையனானது உங்களோட ட்ரீம்ஸு அதெல்லாமே அச்சீவ் பண்ணும். ஓகேவா? சரி, உங்களுக்கு ஸ்கூலில் எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: மேக்ஸ் ட்ராக்பி மேம்.
0: மேக்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் மேக்ஸ் மேம் தான் பிடிக்குமா? ஓகே. சரி, மேக்ஸில் இந்த டஃப்பாக இருக்க சம்ஸு லெசன்ஸு அந்த மாதிரிலாம் எதாவது இருக்கா? அல்ஜிப்ரா. இது சொன்னாலே எனக்கு பயமாக இருக்கு.
1: ட்ரிக்னோமெட்ரி ஜியோமெட்ரிலாம் போட்டுருவோம், அல்ஜிப்ரா மட்டும் கொஞ்சம் இப்போ தான் போயிட்டுருக்கு.
0: ஓகே ஓகே, உங்களுக்காச்சும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், எனக்குலாம் பயங்கர டஃப்பாக இருக்கும். எனக்கு அல்ஜிப்ராவே சுத்தமாக வராது, அந்த ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து அந்த எயித்தே கம்ப்ளீட் பண்ணிடுவேன், அந்தளவுக்கு செம்ம டஃப்பாக இருக்கும் எனக்கு. சரி ஓகே, நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் எங்கேயா போகிறீங்களா?
1: கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் அப்புறம் கராத்தே.
0: கராத்தே கிளாஸ் போகிறீங்க? ஓகே, எங்கே?
1: சிவாலயா ஸ்போர்ட்ஸ் அகாடமி மேம். நேம், மாஸ்டர் நேம் வந்து சதீஷ்குமார் ராஜேஷன்.
0: ஓகே ஓகே. சரி, கராட்டேல வேற இருக்குன்னு சொன்னீங்க, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கங்கேஷ் கூட பேசலாம். ஸோ அவர் வந்து கராட்டேல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ என்னென்னலாம் கத்துக்கிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியூண்டா இருங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் காலிஃப்ளவர் தான். ஸோ காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் ஒன்று, அந்த பெரிய பூ இருக்கும் இல்லையா அது ஒன்று, அதை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி. அடுத்ததாக வெங்காயம் 2 நறுக்குனது, தக்காளி 2 அதையும் நறுக்கி எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா அதுக்காக தேங்காவை நல்லா துருவி 1/2 கப் எடுத்துக்கலாம், முந்திரி 8, அது கூடவே சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், இதெல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு, அதாவது எண்ணெயில் போட்டு வணக்கிறதுக்கு, பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1. இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துட வேணாம். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சு 5 நிமிஷத்துக்கு கழுவி எடுத்துடணும். அடுத்ததாக தேங்காய், முந்திரி, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அது கூடவே தாளிக்க நான் சொன்னேன் இல்லையா, இந்த பட்டை, லவங்கம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிடணும். அது கூடவே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு 2-3 நிமிஷம் காலிஃப்ளவரை அது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ 3 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா 8 நிமிஷத்துக்கு அப்படியே அதை வந்து வேக விட்டுருணும், கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அண்ட் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் விழுது, அதையுமே அது கூட சேர்த்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருணும். ஸோ லாஸ்ட்டாக கரம் மசாலா தேவையான அளவு சேர்த்து லைட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான இந்த காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, பூரி, தோசை, இடியாப்பம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிஷ்ஷுக்கு பேர் பண்ணணும்னு வைங்களேன், பயங்கரமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ இந்த ஒரு டிஷ்ஷை பேக் பண்ணிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சோனா எஃப்எம்மோட நிலை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலயமா சொல்லுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஓகே, இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று சோனா எஃப்எம்
2: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட கங்கேஷ் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்டாக கங்கேஷ் கூட இன்னும் சில விஷயங்களை பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க.

0: அவங்கக்கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அண்ட் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து இன்னும் என்ன சப்போர்ட்லாம் தேவை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், ஸ்டூடெண்ட்டு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட்டாக மாற்றுறதுக்கு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து இன்னும் என்னென்ன சப்போர்ட்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு ஆஸ் எ டீச்சராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க மேம்?
1: டீச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையன் வந்து ஒரு தப்பு பண்ணுறானோ இல்லை நிறைய மார்க் வாங்கியிருக்கானோ அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக பேசணும். நல்ல மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமான மார்க் வாங்குறதுக்கு பேரண்ட்டை வந்து அந்த மாதிரி பேரண்ட்டு வந்து என்ன சொல்ல மாட்டாங்க. அதே ஒரு குழந்தை தப்பு பண்ணுது அப்படிங்கக்குள்ளார அந்த தப்பை நம்ம வந்து சுட்டி காட்டி நம்ம சொல்லக்குள்ளார பேரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. சில பேரண்ட்டு சில பேரண்ட்டு வந்து அதை கண்டுக்காமலே இருப்பாங்க. அப்படி இருக்க பேரண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து செகண்ட் பேரண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அந்த பேரண்ட் வந்து ஒரு டீச்சர் சொல்கிறாங்க அப்படின்னா அது கம்பல்சரி ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணணும். ஒரு தடவையாவது நான் தன்னுடைய தன் குழந்தை எப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மந்த்லி ஒன்ஸ் வர வேண்டாம், ஒரு 6 மந்த் ஒன்ஸாவது ஒரு டைம் வந்துட்டு எப்படி இருக்கான் பையன்
0: அப்படின்றத கண்டிப்பாக டீச்சர் கிட்ட செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு ஒரு கிளியரான வியூ வந்து கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் எவ்வளோ முக்கியம், அதை வந்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் இப்போ தெரிய வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கங்கேஷ் கூட பேசிடலாம். கங்கேஷ், நீங்கள் கராட்டே கிளாஸ் போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்களா? ஸோ இப்போ எந்த பெல்ட்டில் இருக்கீங்க நீங்கள்?
2: ஆரஞ்ச்.
0: சூப்பர், ஆரஞ்ச். ஓகே, எத்தனை இயர்ஸாக நீங்கள் வந்து கராட்டே கிளாஸ் போகிறீங்க?
2: மேம் இப்போ தான் ஒரு 3-4 மந்த்ஸ்.
0: 3 மந்த்ஸ், சூப்பர் சூப்பர். சரி ஓகே, நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க இது வரைக்கும் கராட்டேயில்?
2: பஞ்சு, பிளாக்கு, பேசிக்ஸு,
0: சூப்பர். சரி ஓகே, இன்னும் மேலே மேலே நீங்கள் வந்து கராட்டையில் நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சிப்ளிங்ஸ்லாம் இருக்காங்களா? ஹென்சிகா. ஓகே, நீங்களும் அக்காவும் விளையாடுவீங்களா?
2: விளையாட
0: வரமாட்டாங்களா?
2: நான் உட்காந்து ஃபோனில் விளையாடுவோம், இல்லை ஸ்கூலுக்கு போனேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவேன், டெய்லி பிடி பீரியட் வச்சுன்னா
0: விளையாடுவோம். ஓ, அப்போ ஆக மொத்தம் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் விளையாடுறது இல்லை. சரி ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
2: ஓகே மேம், தேங்க்யூ,
0: வெல்கம். அண்ட் அதோட இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான பாட்டை தொடர்ந்து நான் நிகழ்ச்சியிலேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அரணி கூட. பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மணியோ எட்டாச்சு, உங்க தருணும் வந்தாச்சு. நேயர்களே, உங்ககிட்ட நான் பேசணும்னு ஓடோடி வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் போல நான் செமையா இருக்கேங்க, நீங்களும் செமையா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. அதில் என்ன சந்தேகம்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் ஆஸ்திரேலியாவோட நீலமலை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய டோமா மலை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சிட்னியிலிருந்து சுமார் 103 கிலோமீட்டர் மேற்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டோமா மலை மற்றும் அதோட கிராமம் அமைதியையும் பசுமையும் நிரம்பிய ஒரு இயற்கை சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. இதோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடல் மட்டத்திலேருந்து சுமாராக 1016 மீட்டர் உயரம்ங்க. பெல்ட்ரேஞ்ச் மலைத்தொடரோட ஒரு முக்கியமான உயரப்பகுதியாக இந்த மலைத்தொடர் இருக்கு. டோமா மலையோட பேரை உலகம் அறிய செய்த முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நீலமலைகளோட தாவரவியல் பூங்கா தான்.

1972 வருஷம் தொடங்கப்பட்ட இந்த பூங்கா அரிய தாவரங்கள், உயர்நில பகுதிக்கே உரிய மரங்கள், வண்ணமயமான மலர்கள் மற்றும் இயற்கை காடுகளால நிரம்பி இருக்குங்க. வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் தாவரவியல் ஆர்வலர்களும் இங்க வருகை தராங்க. இந்த பகுதியோட மண் வந்துட்டு ரொம்ப வளமானது. பழமையான எரிமலை செயல்பாடுகளால உருவான பசால்ட் மண் காரணமா இங்க செழிப்பான தாவர வளர்ச்சி இருக்கும். அதனால டோமாமலை நீலமலை பகுதியில தனித்துவமான பசுமை வளத்தை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இங்க பல நடைப்பயண பாதைகள் இருக்குங்க. சில பாதைகள் பாரம்பரிய சின்னங்களா பாதுகாக்கப்படுது. அடர்ந்த காடு, குளிர்ந்த காற்று, பறவைகளோட குரல், இதுக்கிடையில கேட்கக்கூடிய நீர்வீழ்ச்சியோட ஓசை, இது எல்லாமே நடைப்பயணத்தை ஒரு ஆன்மீக அனுபவமா மாத்துது. டோமாமலையில பாத்தீங்கன்னா மக்களோட அடர்த்தி குறைவான அமைதியான கிராமப்புற சூழலை கொண்டிருக்கு. நகர வாழ்க்கையோட சத்தத்திலிருந்து விலகி சில மணி நேரங்கள் இயற்கையோட நேரத்தை கழிக்க விரும்புறவங்களுக்கு இது ஒரு சிறந்த இடம். அது மட்டும் இல்லாம இந்த பகுதி நீலமலைகள் தேசிய பூங்கா மற்றும் அதோட நடைபாதைகளோட இணைந்து இருக்கிறதுனால உலக பாரம்பரிய முக்கியத்துவமும் பெற்றிருக்கு. இயற்கைய பாதுகாக்கிறது எவ்வளவு அவசியம் அப்படின்றத இப்படிப்பட்ட இடங்கள் நமக்கு நினைவூட்டுதுங்க. டோமாமலை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஈஸியான விஷயம்தான். உயரமான இடங்கள் மனசை உயர்த்தும், பசுமையான இடங்கள் சிந்தனைய அமைதிப்படுத்தும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல வந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாக்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினர்கள் தினம் நம்ம ஏற்காட்டில் கொண்டாடப்பட்டது. அப்போ கோவிந்தன் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து சந்திச்சிருந்தங்க. அவர் மக்களோட வாழ்வாதாரத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும், அதே சமயத்தில் பழங்குடியின மக்களுக்காக சில சட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு பின்பற்றணும் அப்படின்றத பற்றியும் நமக்காக வந்துட்டு பகிர்ந்திருக்காரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அதே மாதிரி தினக்கூலிக்கு போகிறாங்க, நிலத்தை இழந்துட்டு கையோட பையேந்து நிற்கிறான். ஏற்காட்டில் இருக்கிற எல்லா எஸ்டேட்டும் எங்கள் மக்கள் முக்காவாசி விற்றுட்டு அதே எஸ்டேட்டில் கூலி வேலைக்கு போகிறாங்க. அந்த நிலை மாறுது. அப்போ அரசு என்ன பண்ணும், பழங்குடி மக்களை பாதுகாக்கணும்னா பழங்குடி மக்கள் தான் பழங்குடி அல்லாதவர் வாங்கக்கூடாது, புதுசாக ஒரு ஃப்ரேம் பண்ணி அனைத்து மாவட்ட பதிவாளருக்கும் சப்ரிஜிஸ்டருக்கும் அதை அனுப்பினா மட்டும்தான் இந்த நிலங்களை பாதுகாக்க முடியும், பழங்குடி மக்களை தரத்தை உயர்த்த முடியும். அதுதான் என்னோட கருத்து. பழங்குடி மக்கள் தான் பழங்குடி அல்லாதவர் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, அப்போ வாங்கிட்டானா அவனுக்கு வாழ்வாதாரத்தில் ஒன்றுமே இல்லை, அதிகமாக காசு கொடுத்து விற்கிறான், புரோக்கர் வச்சு நிலத்தை விற்றுட்டுருக்காங்க. இப்படி போக போக கிடைச்சல நிலம் இல்லாத அகதிகளாக போக வேண்டி இருக்கும். நம்மெல்லாம் நடுவில் கழுத்தோம், நான் தான் முன்னே சொன்னாங்களா, நடுவில் வாழ்ந்தோம். அப்படியே மலைவரம் போய் மலை மேலே வந்து இப்போ மேலே போகிற அளவுக்கு எங்கள் மக்களுடைய நிலை இருக்குது. எங்கள் நிலத்தை இழக்கக்கூடாதுக்காக அந்த சட்டம் இருக்குது. 1540 1979 கொண்டு வந்தது. அந்த சட்டத்தை அரசு ரிவ்யூ பண்ணி அனைத்து மாவட்ட பதிவாளருக்கும் அனுப்பணும். பழங்குடி மக்களை பாதுகாக்கணும்னா பழங்குடி மக்களுடைய நிலங்களை பிற எண்ணத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது. அப்படி ஆக்கிரமிப்புன்னு போனால் கூட அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அட்ராசிட்டி ஆக்ட், வன்கொடுமை சட்டம்னு ஒன்று இருக்குது. எங்களை இப்படி சொன்னால் உடனே என்கொயரியே பண்ணாமல் அவனை கைது பண்ணணும்னு சட்டம் இருக்குது. எங்கே அப்படி இருக்குது? தமிழகத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. வேறு எங்கேயுமே பழங்குடி மக்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, ஒரு இடத்துல கூட எஃப்ஐஆர் போடல. ஏன்? அட்ராசிட்டி ஆக்ட் எதுக்கு இருக்குது? வன்கொடுமை சட்டம் எதுக்கு இருக்குது? அந்த வன்கொடுமை சட்டம் எங்கள் மக்களை பாதுகாக்கிற மாதிரி தெரியல, என் பார்வையில். வன்கொடுமை சட்டத்தில் எஃப்ஐஆர் போட்டால் கேள்வியை கேட்காத முன்னெல்லாம் வந்து என்கொயரி பண்ணி தான் எஃப்ஐஆர் போட்டு தான் கைது பண்ணும். இப்போ அப்படி இல்லை, நீ மலையாளத்தான் அப்படின்னு கேவலமாக ஜாதி பற்றி பேசினா இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணும்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், டிவியில ஒரு குழந்தைய பார்த்தேன், அது திமிங்கலத்தோட பாலை குடிச்சு 100 கிலோ வெயிட் ஏறிச்சான்டா.
2: டேய், அது எப்படிடா? யாருடா அந்த குழந்தை?
1: அதுவா குட்டி திமிங்கலம்?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும்போது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.
3: நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும்.

இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க வருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய பிளியூர் கிராமத்துல மக்கள் எல்லாருமே சேர்ந்து திருவிழால ரொம்ப அருமையா ஒரு கும்மி பாட்டை பாடினாங்க. அந்த பாட்டை நான் கேட்டு ரசிச்சேங்க, நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு.

ராமரே தூரம் தூரம் வர மோதே அழ அழ கும்மி அழ அழம் தொலசமான வேசுதப்பா அழ அழ கும்மி அழ அழம்

0: கோஷம்
1: ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இந்த பாடலோட முடிவு பகுதியில ரொம்ப அழகா ஆகட்டும் ஆகட்டும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க கேட்டீங்களா. தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க இருந்தாங்க நேர்களே. நம்ம ஏற்காட்டில் மற்றும் நம்ம சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசியஸ், ஒரு பல வகையோ இல்லை மர வகையோ, சின்ன தாவர வகையோ இல்லை பறவையோ, அதை பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு ஒபுண்டியா ஸ்ட்ரிக்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல வகையை, இல்லை ஒரு செடி வகை, இல்லை அது வந்துட்டு ஒரு புதர் செடி, இல்லை நான் சரி ஓகே நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் கேளுங்க. இதை தமிழில் வந்துட்டு நிமிர்ந்த முள்பேரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கள்ளி வகை இந்த செடி. இந்த தாவரம் அமெரிக்காவோட வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல கடலோர பகுதிகளை பூர்வீகமாக கொண்டது. குறிப்பாக கரீபியன் தீவுகள் மற்றும் அமெரிக்காவோட கீழ்கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இயற்கையாக வளரும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சப்பாத்தி கள்ளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே தாங்க இது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட பல பகுதிகளில் இது ஈஸியாக இயற்கையாகவே பரவிடுச்சுங்க. ஒபுண்டியா ஸ்ட்ரிக்டா ஒரு புதர் போன்று நிமிர்ந்த தாவரம், புதரும் இல்லை ஆனால் தாவரம் தான், புதர் மாதிரி நிமிர்ந்த தாவரம் தான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல இல்லை இல்லைன்னு, அந்த மாதிரி தாங்க. சுமார் 2 மீட்டர் உயரம் வரைக்கும் இது வளரும். இதோட தண்டு நீலப்பச்சை நிறத்தில் தட்டையாகவும் சதைப்பற்றோடையும் இருக்கும். ஒவ்வொரு தண்டு பகுதியிலையும் மஞ்சள் நிற முட்கள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத அளவு சின்ன குளோக்கிட்டுகள் இருக்குங்க. அது தோலை தொடும்போது கடும் அரிப்பை எரிச்சலையும் ஏற்படுத்துது. வசந்த மற்றும் கோடை காலங்களில் இது அழகான எலுமிச்சை மஞ்சள் நிற பூக்களை தருது. அதுக்கப்புறமா ஊதா சிவப்பு நிற பழங்கள் உருவாகுது. அந்த பழங்கள் பேரிக்காய் வடிவத்தை அப்படியே ஒத்திருக்கிறதுனால இதை முள் பேரிக்காய் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இந்த தாவரத்தோட பழங்கள் சில இடங்களில் உணவாக சாப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதோட சதைப்பற்றிருக்கக்கூடிய பகுதிகள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பான திரவம் இருக்கும். இதை பாரம்பரியமாக தீக்காயங்கள் மற்றும் சில தோல் பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துறதா சொல்லப்படுது. ஆனால் மருத்துவ பயன்பாட்டுக்கு முன்னாடி நிபுணர்களோட ஆலோசனை கண்டிப்பாக அவசியங்க. ஒபுண்டியா ஸ்ட்ரிக்டாவோட விதைகள் ரொம்பவுமே நீண்ட காலம் உயிர் சக்தியோடு இருக்கும். பறவைகள் மற்றும் பாலுட்டிகள் பழங்களை சாப்பிடும்போது விதைகள் தொலைதூரம் பரவுதுங்க. இதனால அந்த தாவரம் புதிய இடங்கள்ல வேகமா பரவுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாவரம் உலகத்தோட மோசமான ஆக்கிரமிப்பு இனங்கள்ல ஒன்னா பட்டியலிடப்பட்டிருக்கு. ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் தெற்கு ஆசியாவோட சில பகுதிகளில் இது வேகமாக பரவி உள்ளூர் தாவரங்களை பாதிச்சிருக்கு. சில இடங்களில் மனிதர்களும் விலங்குகளும் போக முடியாத அளவுக்கு அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. ஆஸ்திரேலியாவோட இந்த கள்ளிச்செடியை கட்டுப்படுத்த காக்டோபிளாஸ்டிஸ் காக்டோரம் அப்படின்ற அந்த பூச்சியை பயன்படுத்திய உயிரியல் கட்டுப்பாட்டு முயற்சி உலகத்தில் புகழ் பெற்றதாக இருக்குங்க. இயற்கை முறையில் ஒரு ஆக்கிரமிப்பு தாவரத்தை கட்டுப்படுத்திய சிறந்த எடுத்துக்காட்டா இது நம்பப்படுது. நேர்களே, ஒபுண்டியா ஸ்ட்ரிக்டா ஒரு புறம் அழகான பூக்களையும் சுவாரஸ்யமான பழங்களையும் தரக்கூடிய தாவரம், இன்னொரு புறம் கட்டுப்பாடின்றி பரவனா சுற்றுச்சூழலுக்கு சவாலா மாறக்கூடியது. இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போட பாதுகாக்கிறது தாங்க நம்மளோட கடமையா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இது வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஜாட்வாட் ஜாலி அப்படின்ற ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஜாட்வாட் ஜாலி மக்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களா விம்மரா நதி பகுதியிலையும் இன்னைக்கு கிராம்பியன்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய காரிவெட் மலைத்தொடரையும் சுத்திய பகுதிகளில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்குன்னு தனித்துவமான மொழி, கலாச்சாரம், சமூக அமைப்பு மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் இருந்தது. இவங்களோட மொழியான ஜாட்வா ஜாலி அண்டை பழங்குடி மொழிகளோட ரொம்பவுமே ஒற்றுமை கொண்டதா இருந்தது. இயற்கையை தெய்வமா நினைச்சு வாழ்ந்த இந்த மக்கள் மலைகள், ஆறுகள் மற்றும் ஏரிகளை புனிதமான இடங்களா மதிச்சாங்க. குறிப்பா காரிவெட் மலை அவங்களோட படைப்பு கதைகள்லையும் பாரம்பரிய நம்பிக்கைகள்லையும் முக்கிய இடம் பெற்றிருக்குங்க. தொல்லியல் ஆய்வுகளின்படி இந்த பகுதியில் சுமார் 22,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது உலகத்தோட மிகவும் பழமையான தொடர்ச்சியான மனித வாழ்விடங்கள்ல ஒன்னா இருக்குங்க. ஆனா 19 நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் இந்த பகுதிக்கு குடியேற தொடங்கினப்போ ஜாட்வா ஜாலி மக்கள் வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டது. நிலங்கள் பறிக்கப்பட்டது, நோய்கள் பரவுனது, பல மோதல்களும் படுகொலைகளும் நடந்ததா வரலாற்று சான்றுகள் சொல்லுது. இதனால பல குடும்பங்கள் தங்களோட சொந்த நிலங்களை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டதுங்க. இருந்தாலும் அவங்க தங்களோட பண்பாட்டை முழுமையா இழக்கல. தலைமுறை தலைமுறையா தங்களோட மொழி, கலை, பாரம்பரிய அறிவு மற்றும் வரலாற்றை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. 1868 வருஷம் இங்கிலாந்துக்கு போன முதல் ஆஸ்திரேலிய பழங்குடியினர் கிரிக்கெட் அணியிலையும் ஜாட்வா ஜாலி சமூகத்தை சேர்ந்த வீரர் இடம்பெற்றது அவங்களோட வரலாற்றுல ஒரு முக்கிய நிகழ்வா இருக்கு. விளையாட்டு மூலமா உலக அரங்களை தங்களோட அடையாளத்தை அவங்க பதிவு செஞ்சாங்க. இன்னைக்கு ஜாட்வா ஜாலி மக்களோட பாரம்பரிய நிலங்கள் மற்றும் கலாச்சார மரபுகளை பாதுகாக்க பல முயற்சிகள் நடந்துட்டு வருது. அவங்களோட வரலாறு அப்படின்றது ஒரு பழங்குடியினத்தோட கதை மட்டும் இல்ல, மனித உரிமைகள், கலாச்சார பாதுகாப்பு மற்றும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த வாழ்க்கை முறையோட நினைவு சின்னமாகவுமே இருக்குங்க. இந்த மாதிரியான உலக பழங்குடியின மக்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது அவங்களோட கலாச்சாரத்தை மதிக்கவும் பல்வேறு சமூகங்களோட பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கவும் நமக்கு உதவுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில, ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787-707-8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, WWE எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒன்று, வேர்ல்டு வெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட். அதில் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒருத்தர், த வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் மார்க் ஹென்ரி, அவரோட ஒரு வாழ்க்கை கதையை தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது சாதாரணமாக அவரை வந்து அந்த ஒரு WWE நம்ம வந்து பார்க்குறோம், வந்து சண்டை போடுவாங்க, நல்லா வந்து பெருசாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தெரியவே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப மார்க் ஹென்ரி வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. அதாவது அவரோட வாழ்க்கை சாதாரண மனிதர்களோட வாழ்க்கை மாதிரி இல்லைங்க, ஒரு அசுர பலம் வாய்ந்த ஒரு மாவீரரோட ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லலாம். அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சில்ஸ்பி அப்படின்ற ஒரு சிறிய நகரத்தில் 1971 மார்க் ஹென்றி பிறக்கிறார். இவருடைய குடும்பத்தில் எல்லாருமே ஆண்கள், எல்லாருமே வந்து ரொம்ப உயரமாகவும் பலமாகவும் வந்து இருப்பாங்க, ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு உடல் பருமனாக வந்து இருப்பாங்க, ஒரு ரொம்ப பலம் கொண்டவங்களாக வந்து இருப்பாங்க. ஆனால் மார்க் ஹென்ரியோட சிறு வயசுலேயே பெரிய சோகம் வந்து அவருக்கு இருக்குங்க. அவருக்கு வந்து ஒரு 12 இருக்கும்போது அவருடைய தந்தை நீரிழிவு டயாபட்டிஸ் நோயால் காலமாகறாங்க. சிறு வயசுலேயே தந்தையை இழந்த அந்த அதிர்ச்சி அந்த குடும்பத்தை ரொம்ப பாதிக்குதுங்க. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மார்க் ஹென்ரியோட உடல் வளர்ச்சி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. 4 படிக்கும்போதே 5 அங்கல உயரமும், அதே மாதிரி 225 எடையும் வந்து இருக்கிறார். இதை பார்த்த அவங்களுடைய அம்மா அவருக்கு 10 இருக்கும்போதே ஜிம் எடைகளை வந்து வாங்கித்தராங்க, அது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தொடர்ந்து இவரோட வாழ்க்கை எப்படி வந்து போகுது, எப்படி WWE வராரு அப்படின்னு இவருடைய கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கேட்டுட்டே இருங்க, இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கு, சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகியின் நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புழா பண்ணி அதை திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாலு ஐந்து ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில் அந்த டிராபிக்ஸை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸை ஒரு பெரிய அளவில் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்க இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. WW அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும், ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பாங்க. அதுவும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப பிடிக்கும். நான் சிறு வயதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்த WWவோட அந்த காலகட்டங்களில் மார்க் ஹென்றி அப்படின்ற ஒரு மல்யுத்த வீரர், அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். சிறு வயதிலேயே

அது வயதுக்கு அதிகமான எடையும் உயரமும் கொண்டிருந்தார் மார்க் ஹென்றி. அதை அவங்க பார்த்து அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு ஜிம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கி தராங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் சின்ன வயசுலேயே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு மல்யுத்தம் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஒன்றா இருக்குது. மல்யுத்தம்னா மார்க் ஹென்றிக்கு வந்து உயிர். அப்போ ஒரு லெஜெண்ட் இருக்கிறாரு, மல்யுத்தம் விளையாடக்கூடிய லெஜெண்ட் ஆண்ட்ரே தி ஜெயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் தான் இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாக இருக்கார். ஒரு முறை வந்து ரெஸ்லிங் பார்த்துட்ருக்கிறாரு, தன்னுடைய ஹீரோ வந்து அங்கே வந்து விளையாண்டுட்ருக்கிறாரு, அவரை வந்து தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதாவது இவர் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த மல்யுத்தத்தை பார்க்குறதுக்கு போயிருக்கிறார். அப்போ அந்த தடுப்பு சுவரை தாண்டி அவரை வந்து தொடர்றதுக்கு முயற்சாங்க மார்க் சின்ன பையனாக இருக்கும்போது. ஆனால் எதிர்பாராத விதமாக கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க. அங்கே வந்த ராட்சத மல்யுத்த வீரர் ஆண்ட்ரே தி ஜெயின் மார்க்கை தூக்கி பத்திரமாக பாதுகாப்பான ஒரு பக்கமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மார்க் ஹென்றிக்கு வந்து அந்த மல்யுத்த மேலேயும் அவருக்கு பிடிச்ச ஒரு மல்யுத்த வீரர் மேலேயும் ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஸோ அப்புறம் தொடர்ந்து அவருடைய பயணம் எப்படி இருந்தது, உயர்நிலை பள்ளி படிக்கும்போதே பவர் லிஃப்டிங் சாதனைகள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. பவர் லிஃப்டிங் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இவர் தான் வந்து டாப் அப்படின்ற மாதிரி இருந்தது அவர் ஸ்கூல் படிக்கும்போது. அதுக்கப்புறம் மற்ற டைம்களில் எல்லாமே அவர் தான் ஒரு டாப்பாக இருந்தார். பள்ளியில் படிக்கும்போதே யாராலையும் தூக்க முடியாத 600 பவுண்ட் எடையை வந்து ரொம்ப சுலபமாக வந்து தூக்குறாரு. அது வந்து எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்குது. என்னடா இது சின்ன பையன், இந்த வயசு தான் ஆகுது ஆனால் இவ்வளோ ஒரு எடையை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைத்தது. தொடர்ந்து மார்க் ஹென்றி அவரோட பயண கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இவர் இப்படி இருந்த மார்க் ஹென்றி எப்படி மல்யுத்தத்துக்குள்ளார வந்தார். மார்க் ஹென்றி அப்படின்னா மல்யுத்தம் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ஸ்டேஜில் வரும்போதே வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான உருவத்தில் வந்து இருப்பார். தொடர்ந்து இவருடைய கதையை சொல்லிகிட்டே இருக்கிறேன், இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிக்கிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு வேர்ல்டு வெஸ்ட்லிங் என்டர்டெயின்மெண்ட் WWE மார்க் ஹென்ரி வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது எப்படி இவர் வந்து அந்த மல்யுத்தத்துக்குள்ளார வந்தார், இவருடைய பயணம் எப்படி இருந்தது. அதாவது அவர் உயர்நிலை பள்ளி படிக்கும்போதே பவர் லிஃப்டிங்கில் பல சாதனைகள், அதுவும் யாராலையும் தூக்க முடியாத வெயிட்டை 600 பவுண்ட் எடைய ரொம்ப இலகுவாக இவர் வந்து தூக்குறாரு, ஸ்குவாட் பண்ணுறாரு. ஸ்குவாட் அப்படின்னா வந்து கால்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ அதை வந்து பண்ணுறாரு. அப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் நாளிதழில் இவரை வந்து உலகின் வலிமையான டீனேஜர், வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டீனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளிதழில் குறிப்பிடுறாங்க. அப்புறம் அப்படியே இவருடைய வாழ்க்கை வந்து போகுது. ஆனால் கல்வி அப்படின்றப்ப, படிப்பு அப்படின்றப்ப சரியாக அவரால் படிக்க முடியலைங்க. அவருக்கு டிஸ்லெக்ஸியா அப்படின்ற ஒரு கற்றல் குறைபாடு இருந்தது. இதனால் படிப்பில் அந்தளவுக்கு கவனம் செலுத்துறது அவருக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கால்பந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஏற்பட்ட ஒரு கடுமையான மணிக்கட்டு காயம் அவரோட கால்பந்து கனவை வந்து பாதியிலேயே

திருச்சி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்புறம் விடாமுயற்சியால் பழுதூக்குதலில் அவர் வந்து கவனம் செலுத்துகிறார். மார்க் ஹென்றி 1992 அதுக்கப்புறம் 1996 ஒலிம்பிக் போட்டிகளில் அமெரிக்காவை பேஸ் பண்ணி அந்த ஒரு போட்டிகளில் வந்து கலந்துக்கிறாரு. 1996 அட்லாண்டா ஒலிம்பிக்கில் கடுமையான ஒரு முதுகொலியோடு போராடி போட்டியை வந்து நிறைவு செய்கிறார். அந்த காலத்தில் பழுதூக்குதல் விளையாட்டில் ஊக்க மருந்து பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பலருக்கு வந்து குறுக்கு வழியில் அந்த ஜெயிக்கிற எண்ணம் வந்து இருந்தது. ஆனால் மார்க் ஹென்றியை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்துலேயும் ஊக்க மருந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதனால் அவர் வந்து ஊக்க மருந்து பயன்படுத்த மாட்டேன், நேர்மையாக தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் பல தடைகளும் புறக்கணிப்புகளும் அவருக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. 1996 இந்த ஒரு காலகட்டம் அவரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அப்போ தான் WWE நிறுவனத்தோட நீண்டகால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுறாரு மார்க் ஹென்றி. நேரடியாக ஒலிம்பிக்லேருந்து ரெஸ்லிங்குள்ளார வராரு. தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய வெஸ்ட்லிங், வேர்ல்டு வெஸ்ட்லிங் என்டர்டெயின்மெண்ட் WWE-யோட ஒரு முக்கியமான வீரர் மார்க் ஹென்ரி, அவரோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். 1996 இந்த ஒரு வருஷம்தான் WWE-க்குள்ளார வராரு மார்க் ஹென்ரி. நேரடியாக ஒலிம்பிக்கில் இருந்து வெஸ்ட்லிங்குள்ளார வந்ததுனால தொடக்கத்தில் நிறைய பேர் அவரை வந்து ஒரு காட்சி பொருள் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்து மல்யுத்தத்துக்காகவே அவரை தயார்படுத்திக்கிட்டு வரல. ஒரு திடீர்னு வந்ததுனால எல்லாருமே ஒரு காட்சி பொருளாக அவரை வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஒரு சமயத்தில் மார்க் ஹென்ரிக்கும் வந்து மல்யுத்தம் அவ்வளோவா வரலைங்க. அதாவது உடல் பலம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த வெஸ்ட்லிங்க்கு வந்து அது செட் ஆகலை. உடல் பலம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிண்டல்லாம் பண்ணுறாங்க, அவருக்கு பின்னாடிலாம் நிறைய பேசுகிறாங்க. அதற்கப்புறம் நிறைய பாலிட்டிக்ஸ் விஷயங்கள்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. தொடக்க காலத்தில் பல விஷயங்கள் அவரை வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆனாலும் தன்னுடைய கடின உழைப்பால் அவருடைய கதாபாத்திரங்களை மாற்றி அமைச்சிக்கிட்டு த ராக்கோட இணைஞ்சு த நேஷன் ஆஃப் டாமினேஷன் அணியில் வந்து சேர்றாரு. அதாவது அந்த WWE-ல ஒரு டீமாக வச்சு சண்டை போடுவாங்க இல்லைங்களா, அந்த டீமுக்கு வந்து ஒரு பேர் இருக்கும், த நேஷன் ஆஃப் டாமினேஷன் அப்படின்ற டீமில் வந்து சேர்றாரு. அப்போ ஓரளவுக்கு வந்து ரசிகர்களுடைய கவனத்தை வந்து இருக்கிறாருங்க மார்க் ஹென்ரி. அதே மாதிரி நிறைய நகைச்சுவையெல்லாம் ஸ்டேஜில் வந்து பேசுகிறாரு, நிறைய கிண்டல்கள்லாம் பேசுகிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரசிகர்களை வந்து ஈர்க்குதுங்க. தொடர்ச்சியாக காயம், இப்போ சண்டை போடும்போது காயம்லாம் ஏற்படும் இல்லையா, ஸோ அது மாதிரி நிறைய காயம்லாம் ஏற்பட்டு பல மாதங்கள்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஆனாலும் கம்பேக் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து மார்க் ஹென்ரியோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, மார்க் ஹென்றி. இந்த பேர் சொன்னதுமே சின்ன வயசுல டபுள்யூலி பார்த்தது ஞாபகம் வந்திருக்கும், அவரை ஞாபகம் வந்திருக்கும். அவர் பெரிய உருவத்தோட மல்யுத்த வீரரா அவர் வந்து உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், எப்படி மல்யுத்த போட்டிக்குள்ளார வந்தார், அதற்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுனுச்சு அப்படின்ற ஒரு கதையை தாங்க வந்து சொல்லிட்டுருக்கேன். ரொம்ப இளம் வயதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் ரொம்ப அதாவது வயதுக்கு தாண்டிய உயரமும் எடையும் பெறாரு. அதனால் அவங்க அம்மா வந்து ஜிம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுத்து வீட்லேயே வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்கிறாங்க. அதனால் மல்யுத்தம் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வருது. அதுக்கப்புறம் கால்பந்து போட்டிகள்லாம் பங்கு பெற்று விளையாடுறாரு. ஒரு இன்ஜுரினால் கால்பந்து போட்டி, அந்த ஒரு அவருடைய கனவு, அது எல்லாமே அதோடு நிற்கிது. அப்புறம் அடுத்த ஒரு விஷயமாக இவருக்கு இருந்தது அந்த வெயிட் லிஃப்டிங். அந்த வெயிட் லிஃப்டிங்குள்ளாரியே இருந்து ஒரு கட்டத்தில் அப்படியே மல்யுத்த போட்டிக்குள்ளார வராரு. அப்படி வந்தாலும் ஆரம்பத்தில் ரசிகர்கள் அவ்வளவா இல்லை, நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உருவம் மட்டும் பெருசாக இருக்குது ஆனால் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, நிறைய கம்பேக் கொடுக்குறாரு. ஒரு திருப்பு முனை அப்படின்னா 2011, அப்போ ஸ்மாக் டவுன் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப விரும்பி பார்க்குற நிகழ்ச்சி. இப்போ அவ்வளோவா பார்க்குறது இல்லை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு நிகழ்ச்சி ஸ்மாக் டவுன். அந்த நிகழ்ச்சியில் ராண்டி ஆர்டன் எல்லாருக்குமே தெரியும், அவரும் ஒரு பிரபல மல்யுத்த வீரர். அவரை வந்து வீழ்த்துறாருங்க, வீழ்த்தி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை பெறாரு மார்க் ஹென்றி. அந்த ஒரு விஷயம்தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின ஒரு தருணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் 2017 தான் அவர் மல்யுத்த போட்டியிலிருந்து முழுவதுமாக ஓய்வு பெறுறாரு. அவருடைய சாதனைகளை போற்றக்கூடிய வகையில் 2018 WWE ஹால் ஆஃப் ஃபேம் விருதும் அவருக்கு வந்து வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதுங்க. ஸோ இவருடைய கதை எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அதாவது அவருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்றைக்கி வந்து தெரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் அழகான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.